மதஹ ஆஶ்ரம ஶ்ரமணஹ க்ஷாம சுபர்ணோ வாயு வாஹனஹ தனுர்தரோ தனுர்வேதோ தண்டோ தமயிதாதமஹ அபராஜித சர்வசஹோ நியந்தா நியமோயமஹ சத்வவான் சாத்விக சத்ய சத்ய தர்ம பராயணஹ.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம் வேண்டின் நாணுடைமை வேண்டும், குளம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு.
0: நன்மை விளைய விரும்பினால் நாணமுடைய தன்மை வேண்டும். பிறந்த குலத்தின் பெருமை சிறக்க வேண்டுமானால் பணிவுடைமை மிகவும் வேண்டும். குறள் எண் 960 அதிகாரம் குடிமை.
1: நலம்

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவில் சிப் வடிவமைத்து தயாரிப்பது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாடு திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம். அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். முடியாது என்று சொல்வது

நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. பிறந்திருக்கும் உற்சாகமான காலை வேளையில் தன்னம்பிக்கையோடு விழித்தெழுந்து நமக்கான நாளாக இதை மாற்றுவோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியின் பக்தி பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக டி பி ராமச்சந்திரன் இசையமைப்பில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் சீர்காழி கோவிந்தன் குரலில் இனிய பாடல் இதோ.

நேர்களை நேரம் 6:06 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். வெற்றி வந்தால் தன்னம்பிக்கை வரும், ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். தொடர்மினிய பாடல் எஸ் ஜானகியின் குரலில், ஏ ராஜ் இசையமைப்பில். இதோ

நேரம் 6:11 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். உற்சாகமான இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் பாம்பே சிஸ்டர்ஸ் சி சரோஜா மற்றும் சி லலிதா இணைந்து பாடிய பாடல் இதோ.

மலர்ந்திருக்கும் இனிய புதிய காலை பொழுது நேரம் 6:16 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாமல் நல்லவராய் இருப்பது ஆபத்தானது. நேர்களை இனிய பாடல்களின் வரிசையில் தற்போது மகாநதி சோபனாவின் குரலில் கேட்போமா?

நீ உறுதியுடன் இருந்தால் பாதை தானாகவே தென்படும். உன் வெற்றி உன் நம்பிக்கையில் தான் மறைந்திருக்கிறது. 6:23 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் கே வீரமணி இசையமைப்பில், கல்பனாதாசன் வரிகளில், பி சுஷிலாவின் குரலில்.

நேரம் 6:27 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள், அது உங்கள் மதிப்பை குறைப்பதற்கு சமம். அமைதியாக இருங்கள், ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. உங்கள் கையில் கிடைப்பது எதையும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ளுங்கள், நழுவ விட்டு திரும்ப தேடும் போது அது கிடைக்காமல் போகலாம். அன்பு நேயர்களே, இனிய காலை வேளையில் பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் இசையிலும் குரலிலும் இதோ.

மெய்மறக்கும் இனிய பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:32 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி. தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்க்கிறார்கள். அன்புடையர்களே, பக்தி பாடல்களின் வரிசையில் தற்போது கேட்கவிருக்கும் பாடல் ஜெயா விஜயா இசையமைப்பில் காதல் மதி வரிகளில் சித்ரா பாடிய பாடல் கண்ணன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து.

விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல. தனிமை சாபமல்ல, அது உன்னை நீயே சந்திக்கும் ஒரு வாய்ப்பு, உன்னை பற்றி நீயே சிந்திக்கும் ஒரு வாய்ப்பு.

வாய்ப்பு உன்னை நீ வடிவமைத்துக் கொள்ள, உருவாக்கிக் கொள்ள ஒரு நல் வாய்ப்பு. நரம்புகள் தளரலாம், நம்பிக்கை ஒருபோதும் தளரக்கூடாது. 6:38 ஆயிட்டு இருக்குங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். சுடரமணிய பாடல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், S. ஜானகியின் குரலில். இதோ

நேரம் 6:44 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேங்க. பொறாமைப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் கிடையாதுங்க. பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற பழமொழியை நம்ம மறந்துடவே கூடாது. உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் மாற்ற முடியும், அதை நினைவில் கொள்ள வேண்டும். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் விரைவில் அடைந்து விடுவாய் அப்படிங்கிறதும் இருக்கு. அழகான இந்த சிந்தனை துளிகளோடு சிந்தையில் இதமான பக்தி பாடல்கள் இனித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தொடரும் அடுத்த பாடல் சிட்டி பிரகாஷ் தைரியம் இசையமைப்பில், பிஎம்ஜே தைரியம் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில். இதோ

0: FM 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேர்களே, நேரம் 6:48 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். எப்போதுமே நமக்குள் நாம் ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்பதை. எண்ணங்கள் அழகாக இருப்பின் அதன் வெளிப்பாடும் அழகாகத்தானே இருக்கும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. எனவே பாதையில்லாத போதும் உன் பாதங்களை பதியவை, புதிய பாதை தானாக உண்டாகும். மலர்ந்திருக்கும் இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் தொடரும் இனிய பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் எஸ் அன்வர் அலி பாதுஷாவின் குரலில் இதோ. நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறட்டும். தொடர்ந்து முன்னேறுங்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெரசம்மாள் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது மழைக்காலம். மழைனா என்ன? மேகத்திலிருந்து பொழியும் நீர், அதாவது நிலத்தில் இருக்கும் நீர் வெயிலின் வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மேகத்தை வானத்தை அடைந்து மறுபடியும் காற்றடித்து மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இந்த நீரின் அளவை பொறுத்து மழையை பலவாறாக பிரிக்கிறோம். ட்ரேஸ், ட்ரிசில், ரெயின், ஹெவி ரெயின், வெரி ஹெவி ரெயின் என மழையை வகைப்படுத்தியுள்ளனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள். ட்ரேஸ் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான மழை, அளக்க முடியாதது. ட்ரிசில் என்பது மழையின் அளவு, அந்த தண்ணீரின் அளவு சின்னதா இருக்கும், அதாவது வட்டமா இருக்கும், அதன் அளவு விட்டம் 0.5 மில்லிமீட்டரை விட குறைவா தான் இருக்கும். ரெயின் மழை என்றால் மழை துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கும். மழை நாள்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில ஒரு நாள்ல 2.5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக பெய்தால் மழை நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்துல அந்த இடத்தில் பெய்த மழையின் அளவு 6.5 சென்டிமீட்டர் முதல் 12.4 சென்டிமீட்டர் வரை இருந்தால் கனமழை, ஹெவி ரெயின் என்றும், 12.5 சென்டிமீட்டர் முதல் 24.4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருந்தால் அதிக கனமழை, வெரி ஹெவி ரெயின் என்றும் சொல்லுவார்கள். தெரசம்மாள், உங்க பகுதியில இப்படிலாம் மழை பெய்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தானியங்கி வானிலை மையம் கூட அங்கங்க இருக்கு. மாவட்டந்தோறும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுது. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளவு மழை பெய்யுது, இன்னும் பொழிய வாய்ப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி முடிவுபடி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழை அளவு 940 மில்லிமீட்டர். இவ்வளவு மழை பெய்தால் பரவாயில்ல. இன்னொரு சிரமம் என்னன்னா, பரவலா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல பிரித்து அப்பப்போ இந்த மழை நீர் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 நாள்ல 20 நாள்ல அடிச்சு அவ்வளவு மழை நீரையும் கொட்டிட்டு போயிடுது. அப்ப மழை நீர் வீணாக வழிந்தோடுது. சேகரம் செய்ய அங்கங்க ஏரி குளங்கள் இருந்தாலும் வரத்து வாய்க்கால்லாம் சுத்தமா இருந்தா தானே மழை தண்ணி போய் சேரும். கோயம்புத்தூர் மாநகரத்தின், ஏன் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரம் சிறுவாணி அணை மலையடிவாரத்துல இருக்கு. மாநகர பகுதிகளில் மழை பொழிவு குறைவுதான், ஆனா சுத்து பகுதிகளில் மலை பிரதேசங்கள்ல மழை பெய்யுது. அந்த தண்ணிலாம் இந்த அணைக்கு வந்து சேரும். பவானிசாகர் அணை பக்கம் பெய்யும் மழை நீர் அங்க போய் சேரும். ஆழியார் அணை பக்கமும் அப்படித்தான். இது போல பெய்யும் மழை நீர் சேமிக்கப்படணும். கோயம்புத்தூர் மாநகரத்திலேயே நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கு. சுத்து வட்டாரத்துல பெய்யற மழை தண்ணி, நொய்யலாத்து தண்ணிலாம் ஓரளவுக்கு இந்த ஏரி குளங்களுக்கு வந்து சேருது. அதனால தண்ணீர் பிரச்சனை என்பது இல்லைன்னே சொல்லலாம். இது போல நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெய்யும் மழை நீரை நிலத்திலேயே சேமிச்சு சிக்கனமா பயன்படுத்தணும். தெரசம்மாள், ஏரி மாவட்டம்னு பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்லுவாங்க. கும்பகோணத்தை குளங்கள் நிறைந்த ஊரும்பாங்க. தமிழ்நாடே ஏரிகள் குளங்களால் நிறைந்த மாநிலம் என்ற பெயர் வாங்கணும். நீரின்

0: அமையாது உலகு என்றார் வள்ளுவர். தண்ணீர் இல்லாமல் நமது காலம் ஒரு நொடி பொழுது கூட நகராது. அதனால இந்த பருவ காலங்கள்ல மழை பெய்யும் போது மழை நீரை சேமிக்கணும், சிக்கனமா பயன்படுத்தணும். பருவமழை பெய்வதற்கு மேக கூட்டங்கள் தான் காரணம். மேக மூட்டத்தை மூன்று வகையா பிரிக்கிறாங்க, லோ, மீடியம், ஹை கிளவுட்ஸ் என்று. லோ கிளவுட்ஸ் என்பது 1000 முதல் 1500 அடி வரை உள்ள உயரத்திலும், மீடியம் கிளவுட்ஸ் என்பது சுமார் 8000 முதல் 10000 அடி உயரத்திலும், ஹை கிளவுட்ஸ் என்பது 25000 முதல் 35000 அடி உயரத்திலும் காணப்படும் மேகங்கள். இதை தவிர இடி மேகம் என்ற ஓங்கி உயர்ந்த மேகமும் உண்டு. இவை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு கிடைக்கும் நீரை சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்துவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

அன்புடையர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் அதெல்லாம் கடந்து தற்பொழுது உற்சாகமான சூப்பரான பாடல்களோடு இந்த நேரம் இனிய வேளையில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோதரி சங்கர் பிரியன் கலந்திருக்கிறேன். ரொம்ப அழகான சூப்பரான உற்சாகமான மெலோடியான இந்த காலை வேளையில் அப்படியே இதயத்தையே வருடக்கூடிய சூப்பரான ஒரு பாடல் பிளசண்டா. மலர்கள் எப்படி அழகா முட்டா இருந்து மலராய் இதழ்களை விரிக்கிறதோ அந்த மாதிரியான சூப்பரான பாடல்களோட இந்த வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. அப்படிப்பட்ட முறையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையாயில உங்களுக்காக நான் சூப்பரான பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கேன். அதே வேளையில் ஒரு கேள்வியும் வச்சிருக்கேன், அந்த கேள்வியை இந்த பாடலுக்கு பிறகு நான் கேட்க காத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் காத்துட்டு இருங்க, தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: நேரம் 7:09 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4ல. வணக்கம் சென்னை. எஸ், உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் எப்போதுமே ஒரு கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எந்திரா ராஜா எந்திரி எந்திரி பொழுது வெடிஞ்சிருச்சு பாரு போ, ஏதோ பிளான் பண்ணியிருந்தியா, இன்னைக்கு ஃபுல்லா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போ ராசா, வெற்றியுடன் திரும்பி வா ராசா அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா வந்து அங்கிருந்தே நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தே நமக்கு வந்து ஒரு பிளெஸிங் வந்து மார்னிங் டைம்ல கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடவே இருப்பாங்க. எதிரில் பார்க்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு

0: சொல்லிட்டு போ ராசா, வெற்றியுடன் திரும்பி வா ராசா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா வந்து அங்கிருந்தே நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தே நமக்கு வந்து ஒரு பிளெஸிங் வந்து மார்னிங் டைம்ல கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடவே இருப்பாங்க. எதிரில் பாக்குறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குட் மார்னிங், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பாசிட்டிவா கொடுப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அண்ணன் நட போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போமா. சூப்பர் மக்களே வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் வரிசையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் இப்போ கேட்க போகிற பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்தில் செம்மையான ஒரு பாடல். ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியே ஆக்கணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு பார்த்துருக்கவே முடியாது. மற்றும் பிரசாந்தினி இணைந்தபடியாகணும்,
1: நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் பத்தியும் முந்தைய

எஸ் ஹூஸ் தட் வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, வெண்ணிலா வெண்ணிலா எங்க இருக்க வெண்ணிலா அப்படின்னு காலையிலேயே தேடுற மாதிரி சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல இருந்து 7:16 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துகிட்டு நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நமக்கானக்கவே பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடுவே நாம தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நம்ம நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே நடக்குங்க. இந்நாளும் என்னாலும் பொன்னாளே அப்படிங்கிற ஒரு உணர்வு கண்டிப்பா நமக்கு தேவை. நேரங்கள்ல நாட்கள்ல எந்த பாகுபாடுமே கிடையாதுங்க. மக்களே, அடுத்த பாடல் உங்களுக்காக உற்சாகமா வர காத்துக்கிட்டு இருக்கிறது. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்து என்னையா நீ வரிசைய போட்டு கொள்றியா, செம்மையான பாடலுங்க, செம்ம கலெக்ஷன் அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, T20 சர்வதேச போட்டியில் குறைந்த பந்துகளில் 100 ரன்கள் விளாசிய வீரர் யார், இதுதான் என்னோட கேள்வி. இப்ப கேட்கிறேன், இந்த கேள்விக்கான பதில்களை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல பதிவிட்டு சொல்லலாம். அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், T20 சர்வதேச போட்டியில் குறைந்த பந்துகளில் 100 ரன்கள் விளாசிய வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு கேள்வி அப்படின்றது வந்து டைரக்டா கிளாரிட்டியா கிடையாது, இதுக்குள்ள ஒரு கிடைச்சிடும். சிவபக்கல அந்த விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்தில் இருந்து இதோ உங்களுக்காக இந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதூலு.

கண்டிப்பாங்க குடும்பங்களே, சாட்டர்டே வீக்கெண்டில் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். ஐயோ ஐயோ, நான் வந்து 10 மணி வரைக்கும் தூங்குவேன் தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே லைட்டாக நம்மளோட பாடல்கள்லாம் கேட்டு சூப்பராக இருக்குது, ஏதாவது இருக்குது, ஏ தம்பி இதெல்லாம் பேசுகிற பாடலாம் பாட்டு அருமையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அழகாக அந்த இழுத்துக்கிட்டே இருப்பீங்க தூங்குன்னு நினைக்கிறேன். எனி ஹவ், ஜாலியாக கொண்டாடுங்க.

மகிழ்ச்சியா இருங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக, நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து வானம் இல்ல, அந்த பாடல் உங்களுக்காக மெல்ல வர காத்துட்டு இருக்கு. இளையராஜாவோட இசையமைப்புல நான் முத்துக்குமாரோட வரிகளை இதோ உங்களோடு தொடர்ந்து கிளங்க. ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயரை எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்தது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது. ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும், மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும்
1: அப்படின்னானா.
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

அன்புடையர்களே, நேரம் சரியாக 7:34 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. எஸ் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். இன்று ஒரு தகவல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதுவும் வந்து ஐயா சொல்லுகிற அந்த துணி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு நகைச்சுவையா ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா. நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, மார்னிங் டைம்ல சூப்பரான இந்த வேளையில வந்து அழகான பாடல்கள் ஆல்ரெடி வரிசையா வந்துகிட்டு இருக்க போது இன்னும் கூட நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், T20 சர்வதேச போட்டியில குறைந்த பந்துகள்ல 100 ரன்கள் விளாசிய வீரர் யார் அப்படின்னு. இந்த கேள்வியை வந்து இன்னும் கிளாரிட்டியா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்மையில் நடந்த ஒரு T20 கிரிக்கெட் தொடர் இந்தியா விளையாடின இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பதில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பதில தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போடுவீங்க. அதனால இப்போதைக்கு நான் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் அழகா ஓபன் பண்றேன். தட் மீன்ஸ் ஃபுல் டைம் முழு நேரம், அதாவது டெஸ்ட் உள்ளிட்ட எல்லா போட்டிகளுக்கும் தகுதி பெற்று இருக்கக்கூடிய அணிகள்ல இருந்து சாதிச்ச ஒரு வீரர் அப்படின்னா யாரு அப்படிங்கறத தேடுங்க. எஸ், இப்போதைக்கு கடல் படத்துல இருந்து உங்களுக்காக அழகான ஒரு பாடல், ஏலே கீச்சா வந்தாச்சி, நம்ம சூசே பையன் வந்தாச்சி. இந்த பாடல் தாங்க உங்களுக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல. இதோ தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசை மதுவுல.

உன்னாலே உன்னாலே திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:44 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன்.

கேட்டேன் பாருங்க, ஒரு கேள்வி, குழப்பமான ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி நேயர்கள் வந்து இதுவா அதுவா அப்படின்னு மாறி மாறி பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, T20 சர்வதேச போட்டியில் குறைந்த பந்துகளில் 100 ரன்கள் விளாசிய வீரர் யார்? ஆக்சுவலி இந்த கேள்வி என்ன கேட்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நேர சர்வதேச போட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெஸ்ட் உள்ளிட்ட T20 ஃபார்மேட்டு, டெஸ்ட்டு, ஓடிஐ, இந்த ஃபார்மேட் எல்லாமே சேர்த்து தகுதி பெற்ற சில அணிகள் இருக்குது. அந்த அணிகளில் அவங்களோட செஞ்சுரி, அதுதான் வந்து இப்போ கேள்வி. நம்மளோட நேர்கள் திருமொழி இசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து வணக்கம் சென்னை, என்னுடைய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்கிறாங்க, சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ T20 மேட்சஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அபிஷேக் சர்மாவை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஜெயசீலன் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் வந்து இல்லைங்க, சாஹில் சௌஹான் அவர் தாங்க வந்து செஞ்சுரி வந்து கம்மி பாலில் வந்து அடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அண்ட் டீட்டெயில் கொடுக்கல. அண்ட் அதே போல் மணிமாறன் சொல்கிறாரு மனைலியிலேருந்து, பதில் தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு விட்டுட்டார். பதில் மனு போட்டிருக்காரு ஆனால் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லலை. அண்ட் அதே போல் மோகன் சொல்கிறாரு, MS தோனியா நாட்டை சேர்ந்த சஹில், என்னப்பா சொல்கிறாங்க, ஓ தோனியா நாட்டை சேர்ந்த சஹில் சௌஹான் அவர்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் தோனியா அப்படின்றது வந்து MS தோனியா அப்படிங்கிற மாதிரி கேள்வியாக போகுது நமக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய நாவிலிருந்து விலகி போக முடியல. இல்லை, சூப்பர். குணாலன் அண்ணாமலை அவர் வந்து பதில் அபிஷேக் சர்மாங்க, 30 பந்துகளில் சதம் அடித்து விளாசி இருக்கிறாங்க, அதை போய் சொல்ல முடியாதோ என்னங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு சொல்லியிருக்காரு. மயிலை பட்டாபி அவர் என்ன சொல்றாருன்னா, பதில் சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு ரெண்டு விதமான பதில் மாறி மாறி வந்துட்டுருக்கு. எஸ் தோனியா நாட்டை சேர்ந்த சாஹில் சௌஹான் அவருடைய பேரும் சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் இந்திய நாட்டை சேர்ந்த நம்ம அபிஷேக் சர்மா அவருடைய பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது சரியான பதில் அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஹரிஹரன், T20 கிரிக்கெட் வரலாற்றில் மிக குறைந்த பந்துகளில் யார் அடிச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, 27 பந்துகளில் 100 ரன்களை அடித்து விளாசி இருக்கிறாருங்க. அவர் தான் எஸ்தோனியா நாட்டினுடைய சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த குழப்பமான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில்கள் நம்ம டேரெக்டாக சொல்கிறத விட அலசி ஆராய்ச்சி பண்ணி ஒரு விடையை தேடும்போது அது ஆழமாக மனசில் பதிஞ்சு நிற்கும் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது முழு நேர அணிகள் யார் யார் இருக்காங்க, அந்த அணிகள்லேருந்து இந்த குறைந்த பந்துகளில் சதம் அடிச்சது யாருன்னு இப்போ கரெக்டாக கேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான பதில் உங்களுக்கு வந்துடும். ராமேஸ்வரம் ராகேஷ், இனிய காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காரு, பதில் கீழே சொல்லியிருக்காருங்க, சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வீரதுரை, காலை வணக்கத்தோட ஆன்சர் இஸ் அபிஷேக் சர்மா அப்படின்னு பதிவிட்டு சொல்லியிருக்கிறாரு. நரேஷ்குமார் வைஷு இவங்களை வந்து, குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜே சங்கர் பிரியன், மை ஆன்சர் இஸ் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நரேஷ் சொல்கிறாங்க. முருகேசன், குட் மார்னிங் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் லூயிஸ் செல்வராஜ், அபிஷேக் சர்மான்னு சொல்லியிருக்காரு. சௌமினி, குட் மார்னிங் பதில் வந்து சொல்லலை. அண்ட் அதே போல் சந்திரசேகர் சொல்கிறாரு, ஆன்சர் இஸ் அபிஷேக் சர்மா. அன்புராணி சொல்கிறாங்க, குட் மார்னிங், ஹாவ் ஏ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு. அபிஷேக் சர்மா தாங்க 30 பால்ஸில் 100 ரன்ஸ் எடுத்திருக்காரு வெஸ் ஆப்கானிஸ்தான் எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன், உலக சாதனைக்குரிய வீரர் எஸ்தோனியா நாட்டைச் சேர்ந்த சாஹில் சௌஹான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2024 சைப்ரஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தான் இந்த 27 பந்துகளில் 100 ரன் அப்படிங்கிற சாதனையை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறார். கூடுதல் தகவல் சொல்லியிருக்காரு, ஆனால் சரியான பதிலாக அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். வர்மா சொல்கிறாங்க சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ராஜ மாணிக்கம் கோபி இவர்கள் சொல்கிறாங்க, ஆண்கள் அணிகள் பெண்கள் அணி அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக டீட்டெயில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. அதே போல் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், பதில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் மதுரை சோ சண்முக சுந்தரம், அபிஷேக் சர்மான்னு சொல்லியிருக்காரு. மணிகண்டன் தென்பொன்முடி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அபிஷேக் சர்மான்னு கிளாப்ஸ் பண்ணுறாரு. நாகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து அவரோட பதில் சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்கிறாரு. மணலி பெரியசை கடை ஜெயக்குமார், அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் பதிவு பண்ணியிருக்காரு. எஸ் மக்களை, நிறைய பேர் நிறைய பதில்களை விதவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு டைப் ஆஃப் ஆன்சர் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எது சரியான பதில், ரெண்டுமே சரியான பதிலாக கூட இருக்கலாம் இல்லையா, பட் அந்த டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்காக அமரன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், ஏ மின்னலே. எஸ், ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில், கார்த்திக் மேத்தா வரிகளில், ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் இணைந்தபடியே இந்த பாடல். இதோ உங்களோடு தொடர்ந்து கழுது ரெயின்போ FM 101.4 எங்கள் அமை சமதூலு.

வணக்கம். சென்னை கேட்டுட்டு இருக்கிற நேரம் 7:52 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ஒரு கேள்வி கேட்டிருந்தா அந்த கேள்விக்கான பதில்களை தேடிக்கிட்டு இருக்கீங்க. T20 சர்வதேச போட்டியில குறைந்த பந்துகள்ல 100 ரன்கள் விளாசிய வீரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண உடனே கிடைக்கும் ஒரு பதில். ஆனா அது கிடையாது. நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு பெருமை தேடி தந்த ஒரு வீரரை பத்தி நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கேள்விக்குள்ளவே கிளை கேள்வியா ஒன்று ஒட்டி இருக்கு, முழு நேர கிரிக்கெட் அணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விக்கான பதில நீங்க தேடி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஆர் சந்திரசேகர் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்றாரு. மாலினி தேவி அருணாச்சலம் சொல்றாங்க, அபிஷேக் சர்மா தாங்க அடிச்சு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. பன்னீர்செல்வம் வந்து சாஹில் சௌஹான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல பத்மா சவுந்தரராஜன் அவங்க சொல்றாங்க, வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில் சாஹில் சௌஹான் இதான் சொல்றாங்க. மில்கி ராஜ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மந்திரமூர்த்தி சொல்றாரு, இவரோட பதில் வந்து சாஹில் சௌஹான் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. மேலப்பட தயாலின் இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவரோட பதில் அபிஷேக் சர்மான்னு சொல்றாரு. அண்ட் பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் சொல்றாங்க, அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு சென்னை நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. பதில் மட்டும் சொல்லல, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். சூளை ரீஜா மனோகரன் இவங்க இவங்களோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா, தேடி கண்டுபிடிக்கிற பதிலை காணமாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் மழை நீர் சேகரிப்பு மற்றும் மழை குறித்த தகவல்கள் எல்லாமே வந்து அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. பண்ணைப்புற மணிகண்டன் இனிய காலை வணக்கம், பதில் அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, நம்ம பதில்களுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா

மூணு பதில் இருக்கிறது இல்லையா? நான் இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து சரியான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எஸ் மக்களே, நிறைய பேர் சொன்ன மாதிரி T20 அப்படின்னு சொன்னாவே வந்து குறைந்த பந்துகளில் செஞ்சுரி அடித்து சாதனை பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்தோனிய நாட்டைச் சேர்ந்த சாஹில் சௌஹான். அவர் தான் 27 பந்துகளில் 2024 வந்து அந்த சதம் அடித்து வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாரு. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயத்த நான் வந்து கிளையாக உங்களுக்கு இணைச்சேன். நம்மளுடைய அண்மையில் ஒரு T20 சீரீஸ் நடந்தது, அதில் நடந்த நிகழ்ச்சியோட நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பதில் கிடைச்சிடணும்னு ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னொன்று, முழு நேர கிரிக்கெட் அணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தோனியா வந்து இன்னும் வந்து அதுக்குள்ளே வரல, அந்த ஃபார்மேட்குள்ளே. ஸோ அதில் இருக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு நேர அணி இப்போ அண்மையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தாங்க ஆப்கானிஸ்தான் விளையாடிக்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்போ அந்த அண்மையில் நடந்த கிரிக்கெட் தொடர்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவாகிடுது. அதில் முழு நேர அணிகளுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்தோனியாவா இந்தியாவானு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்தியா தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கு பாதி பேர் சொன்ன அந்த அபிஷேக் சர்மா அவர்கள் தான். எஸ் மக்களை, சரியான பதில் எக்ஸாக்ட் அப்படின்னு சொன்னால் அபிஷேக் சர்மா 30 பந்துகளில் 100 ரன் அடித்து விளாசி இருக்கிறாரு. இதை கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம். இந்திய வீரர்களை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கடந்த 2017 இலங்கை அணிக்கு எதிராக வந்து நடைபெற்ற T20 போட்டியில் 35 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படிச்சிருந்தார். அது இந்திய அணி வீரராக வந்து அவர் தான் வந்து லீடிங்கில் இருந்தார். அதையும் வந்து இப்போது அபிஷேக் சர்மா வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முழு நேர கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதில் டெஸ்ட் உள்ளிட்ட எல்லாமே அந்த ஃபார்மேட் வந்துடும்போது அதில் வந்து உலக சாதனை அப்படிங்கிறது வந்து அபிஷேக் சர்மா தாங்க 30 பந்துகளில் வந்து அடித்து தம்சம் பண்ணி இன்றைக்கி ரெக்கார்டை பிரேக் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படின்போது அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேம். சூப்பர் மக்களை, பதில்களை சொன்ன, பலவிதமான பதில்கள் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எஸ், வணக்கம். சென்னை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக தங்களான் படத்திலிருந்து மினிக்கி மினிக்கி பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில், உமாதேவி வரிகளில், சிந்துரி வைஷால் பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்கள் ரெயின்போ FM 101.4 எங்கள் அமைச்சர் சமதூலு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீனவ பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு அசாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டு இருக்குங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் உங்களோட மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இணைஞ்சிருக்கிறேன். இந்த 1 மணி நேரம் செம்ம வைபான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாமே உங்க ஹார்ட் பீட்டை எகர செய்ய போகுதுங்க. Be ready with my songs அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக சில கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சாட்டர்டே ஆனாலும் வீக்கெண்ட் ஆனாலுமே கூட மார்னிங் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கூடுதல் கவனத்தோட சாலை விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஏஸ் பட்டையை கிளப்ப போகிற நம்மளோட நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பைசன் காலமாடன் படத்தில் இந்த ரக்க ரக்க ரக்க

ரெக்க கட்டி வர்றதுக்கு செம கான்ஃபிடென்ட்டான வைபான ஒரு பாடல் இதை உங்களுக்காக. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பில், அறிவோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா, வேடன், அறிவு, இவங்க மூணு பேரும் இணைந்து பாடிய இந்த பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சு அம்மதுலே.

0: புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelry.

0: இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எட்டு மணி பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். காலை நேரம் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப சூப்பரான ஒரு டைம்ங்க. கண்டிப்பா உற்சாகமா இருக்கும், உடலும் மனமும் வந்து ஒருங்கிணைந்து ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப பிளசண்டா, ரொம்ப காமா இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. நல்ல தூக்கம் தூங்கியிருந்தா கண்டிப்பா இருக்கும், நல்ல தூக்கமே தூங்கலைங்க, ஒரே கனவா இருந்துச்சுங்க. நைட்டு லேட் நைட்டா படுத்துங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கும். எனிஹவ், எப்படி இருந்தாலுமே வந்து மார்னிங் டைமை ரொம்ப அழகாக வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இந்த உலகமே நம்ம கையில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இல்லையா. சூப்பர் மக்களே, நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கூலி படத்திலேருந்து பவர் ஹவுஸ் பாடல் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில், அறிவோட வரிகளில் அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடியிருக்கிற இந்த பாடல் இது உங்களோட. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதூலு.

அரங்க மதுரிட்டமை பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:15 தொட போகுதுங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. நெக்ஸ்ட் பீட் என்னவா வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஜி சம்பவம். எஸ், குட் பேட் ஆக்லி திரைப்படத்துல

0: அது மகளை எப்படி ஓஜி சமோ சம்பவம் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி சம வைபான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:18 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். சம வைபான பாடல்களை அள்ளி வீசிட்டு இருக்கேன். சூப்பர் நெக்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சில் குடியிருக்கும் தொடங்கக்கூடிய சூப்பரான ஒரு பாடல். ஜனநாயகன் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல விவேகோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் மிஸ்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே இசா மதுல.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

ஒரு பேரே வரலாறு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 8:23 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்கு அக்யூ ஆகி இருக்கிறது விக்ரம் படத்துல இருந்து சாமியான ஒரு பாடலுங்க, நாயகன் மீண்டும் வரார். எஸ், அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் விஷ்ணு எடவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் பாடியிருக்கிற இந்த பாடல் ஏதோ உங்களுடைய தொடர்ந்து கிளங்குது ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சம்மதுலே.

விக்ரம் படத்துல இருந்து அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்ச நேரம் 8:27 ஆயிட்டு இருக்குங்க. சிட்டா பறந்துகிட்டு இருக்கு, நேரத்தை கையிலே பிடிக்க முடியல, ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுமா ஓடுமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி நாமளும் வெரைட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 101.4 எங்க எல்லாமே சமதுல.

0: நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஸ் மக்களை, 8:30 ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பயங்கர ஜாலி மூட்ல எல்லாருக்குமே வந்துடும். அதுவும் குறிப்பா லீவ் இருக்கிற மக்கள் வந்து கொண்டாட்டமோ கொண்டாட்டம், எங்காவது ட்ரிப் எல்லாம் சின்ன சின்ன ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எங்காவது அவுட்டிங் போவாங்க. ஜாலியாக இருங்க, மகிழ்ந்துருங்க, அட் த சேம் டைம் ரொம்ப கவனமாக கூடுதல். ஏன்னா ஒரு க்ரௌடை நம்ம வந்து எங்காவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக கவனம் வந்து குறைஞ்சிரும். அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அலர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். சூப்பர் மக்களை, அடுத்த பாடல் உங்களுக்காக கருப்பு படத்துல இருந்து காட் மோட் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. கருப்பா அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல், அந்த பாடல் கிடையாது, இது அந்த காட் மோட் சாங்கு. சாய் அபயங்கர் இசையமைப்பில், விஷ்ணு எடவன் வரிகளில், சாய் அபயங்கர் மற்றும் கானா முத்து இணைந்த பாடி இருக்கிற அந்த பாடல் இதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சு சமதோலு.

0: ஆன்லைன் மக்களே, நேரம் சரியாக 8:35 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், மார்னிங் டைம்ல செம வைபான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ், ரொம்ப கொண்டாட்டமான ஆடல் பாடல் கலந்த ஒரு பாடலை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக அரண்மனை 4ல இருந்து அச்சோ அச்சோ அச்சோ உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருங்க. ஹிப்ஹாப் தமிழோட இசையமைப்புல இந்த பாடல். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலே.
1: பச்சச்சோ டாக் டாக் பச்சச்சோ டாக் டாக் பச்சச்சோ.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: 8:39 கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். காலையில் எழுந்த உடனே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு தான் பொழுது விடியதுன்னு பார்த்தா இவங்களுக்கு 10 மணிக்கு விடியுதுப்பா, இதை பாப்பட்டுருது அப்படிங்கிற மாதிரி சில பல புலம்பெல்லாம் வந்து வீடுகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுங்க. காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சிடும். அதாவது வைகரையில் வைகை கரையில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அதாவது விடிகள் பிறப்பதற்கு முன்பாகவே இரவாக இருக்கும்போதே நம்ம எழுந்திரிச்சிடணும்னு சொல்கிறாங்க. 5 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சோம்னா உடம்புக்கும் மனசுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் டைமில் எழுந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இந்த ஒரு நாள் வந்து பெருசாக தெரியும். நிறைய வழிகளை செய்யலாம் பாருங்களேன்.

சூப்பர் மக்களை இதை வகைப்பட சமையான பாடல் மற்றும் ஒரு பாடல் உங்களுக்காக வேட்டையன் படத்திலிருந்து மனசலாயோ வர காத்துக்கிட்டு இருக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில். எஸ் மனசலாயோ சம பாட்டுங்க சம வாய்ப்புங்க தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

இப்படி ஜோடு.

மனசிலாயோ அப்படின்னு பாடுறது எனக்கு நீ மனசனாயா நீ அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா விடாத செம்மையான ஒரு வைபான பாடல்களை வரிசைப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, ஐயோ என்னால் நிற்கவே முடியலையே உட்காரவே முடியலையே அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுன்றது சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மகளே, 8:44 நிமிடத்தை கடந்து ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். அடுத்த பாடலாம் அதே மாதிரி தாங்க, சும்மா அடி புயல் மாதிரி காத்து மாதிரி வர காத்துக்கிட்டு இருக்கு. மாரி படத்துல இருந்து மாரி தர லோக்கல் பாடல். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் 8:45 நிமிடத்தை தொடுக்கிற வேலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து எல்லாருமே வந்து அப்படி இப்படி அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்போம். விடுமுறை நாளாக இருந்தாலும் கொஞ்சம் ரோடு எல்லாம் காலியாக இருந்தாலுமே கூட, இந்த காலம் மழைக்காலம் அப்படின்றதுனால நிறைய இடங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்.

நம்ம வந்து பார்த்துட்டு போகணும். வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது, எல்லா இடத்துலையும் அப்படி இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கூடுதல் கவனத்தோடு போகணும். அட் த சேம் டைம் மழைக்காலங்களில் பொதுவாகவே எல்லாருமே எல்லோருடைய வீடுகளிலுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுதல் பாதுகாப்போட அந்த சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டு, பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பையை தூக்கி தெருவில் போட்டு இப்படின்னு வந்து கடத்திக்கிட்டு இருக்காமல், அவங்கவுங்களுடைய குப்பைகளை அழகாக எடுத்து அழகாக நம்ம எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துற வேலையை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குறதோ, அதன் மூலமாக கொசுக்கள் பரவுறதோ, இந்த மாதிரியான நோய் நொடிகளுக்குள்ளவெல்லாம் நம்ம போகாமல் தப்பிச்சுக்கலாம் மக்களே, அது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஓகே சூப்பர். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாறிபடுதல் இந்த இதோ அந்த பாடல் உங்களுக்காக தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சம்மது.

என்றைக்குமே குறையாத ஒரு பயங்கரமான வைப் அப்படின்னு சொன்ன அந்த மாரி படத்தில் தர்ற லோக்கல் பாடல் வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. 8:50 ஆக போதுங்க, கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் மார்னிங் டைமில் ரொம்ப ஜாலியான ஹாப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிகர் தண்டா XX படத்துலேருந்து மாமதுர அண்ணன் குடி உங்களுக்காக சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் விவேக் வரிகளில் தீயோட குரலில்

Hallo.

0: ஆல்ரைட் மக்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவு பாடல் உங்களுக்காக பேட்ட படத்துல இருந்து சமையான ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் 10:02 சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதூலே.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த நெதச்ச

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுற்றுச்சூழல் மற்றும்

பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு அஸ்ஸாமிலிருந்து 5 யானைகளை கொண்டு செல்ல தடை விதிக்க முடியாது என்று குவஹாத்தி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் சரியா 9:03 ஆயிடுச்சு. FM ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப். அண்ட் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க பூர்ணிமா. சோ அருமையான வீக்கெண்ட் நம்ம ஆரம்பிச்சாச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் காலத்தினார் பயிர்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தந்த விஷயங்களை இந்தந்த நேரத்துல முடிக்கணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் கோல் நம்ம எப்பவுமே மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எல்லா விஷயங்களையும் ஓரளவு நம்ம சக்சீட் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், இல்ல அலுவலக பணியிலா இருக்கட்டும், அந்த நேரத்தை பயன்படுத்தி அதை திறமையா வந்து அதை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் 80% நம்ம சக்சீட் பண்ணிடலாம். பிஃபோர் டே அதை பிளான் பண்ணிக்கிறது மூலமா அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த விஷயத்தோட ரெயின்போ ராப் அருமையான எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த 1 hour. சோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். திபு நினன், தாமஸ் சிலம்பரசன், ஸ்வேதா மோகன் பாடல குரல்கள்ல இந்த பாடலை பாடியிருக்காங்க. அண்ட் ரோகேஷ் ஜி கே பி வரிகள்ல நிபு நினன் தாமஸ் உடைய கம்போசிங்ல சாங் வந்துட்டே இருக்கு. டீசல் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுலு.

திபு நினன் தாமஸோட கம்போசிங்ல டீசல் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு. நேரம் சரியா 9:10 ஆகுது. ரெயின்போ ராப் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இந்த டைம்ல ஒரு பொன்மொழி நான் சொல்லணும் நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது, உங்களுக்கான பாதைகளை வந்து என்னைக்குமே வந்து தேடாதீங்க, பாதைகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் சர்ச் ஃபார் யுவர் பாத், மேக் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி, எந்த ஒரு பிரச்சனைக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்கோ பாதைகளை வந்து அதற்கான சொல்யூஷன்ஸ் தேடாதீங்க, உருவாக்குங்க, கிரியேட் இட் அப்படிங்கறதான். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது லைஃப்ல எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு இந்த விஷயத்தோட இப்போ நான் அடுத்து பிளே பண்ண போற சாங் அனிருத்தோட மியூசிக்ல இந்த பாடல் விஜயா அனிருத் பாடியிருக்காங்க மாஸ்டர் படத்துல இருந்து கேட்டேன்.

101.4 இனி எல்லாமே தூள். நேரம் சரியா 9:15 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப், ரெயின்போ ராப்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த பாடல். சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி அமரன் பாடியிருக்காங்க. கங்கை அமரன் வரிகள்ல சென்னை 28 படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன இன்னொரு ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம், எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு கோல் பிக்ஸ் பண்றோங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த விஷயம் அச்சீவ் பண்றதுக்கு, அதை அடையறதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சிகள் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வாழ்க்கையில இலக்கு மட்டும் வச்சா பத்தாது, அதை அடைய தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யணும். தடைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் உங்களுடைய பயணத்தை வந்து நிறுத்தாதீங்க, அதை தொடர்ந்து முன்னேறிட்டே இருங்க அப்படிங்கறது தான் அவர் ரொம்ப டீப்பா இந்த விஷயத்துல சொல்லியிருக்காரு. சோ எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள். அவேக், அரைஸ் அண்ட் நாட் ஸ்டாப் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு சொல்றது தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொன்மொழி இது. லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிறைய விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னைக்கு இந்த சூப்பரான இப்போ இந்த விஷயத்தோட அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் இந்த சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் பெனிதயால் அண்ட் பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கு வரிகள் வந்து தேசிங்க பெரியசாமி எழுதியிருக்காரு. மசாலா காஃபியோட கம்போசிங்ல பாடல் வந்துட்டே இருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4, இங்க எல்லாமே சிமதுல.

தீபூ கிரேஷ் ஹரிஷரன் அண்ட் சயானராவுடைய குரல்கள்ல கபிலன் வரிகள்ல ஹரிஷராஜ் மியூசிக்ல கோபத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ரெயின்போ ராப் அண்ட் ரெயின்போ ராப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க பூர்ணிமா. அண்ட் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பாதைகளை தேடாதீங்க, உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதே மாதிரி

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி

கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.

ஸ்ரீராம் மற்றும் குழுவினருடைய குரல்கள்ல வைரமுத்து வரிகள்ல ஏ அழகுமான் இசையில படையப்பா பாடல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:36 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்ல எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, சுவாமி விவேகானந்தருடைய நிறைய பொன்மொழிகள் சொல்லிட்டு இருக்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொல்ல போறது வந்து, உன்னால் முடியும் என்று நம்பு, உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று முதலில் நம்புங்கள். சோ அந்த அளவுக்கு நம்பிக்கை மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் என்னால முடியும் அப்படின்னு நீங்க என்னைக்கு முழுமையா ஒரு விஷயத்தை நம்புறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படிங்கிறது தான். சோ உங்களை நீங்கள் நம்புவதுதான் முதல் வெற்றி. மத்தவங்களை நம்புறோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா என்னால இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிட்டால் முடியாதது அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆழமான கருத்து பாத்தீங்களா? சோ உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க, எந்த விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தவங்க மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லைங்கிறது அடுத்து, பட் உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க அப்படின்னு வந்து அருமையான ஒரு கருத்து தான் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ண போகிற சாங், யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த பாடல், வாலி வரிகள் எழுதியிருக்காரு இந்த பாடலுக்கு. சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிமி அண்ட் யுவன் இந்த பாடலை பாடியிருக்காங்க தீனா படத்திலிருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதோளு ரெயின்போ ராப் கேட்டுட்ருக்கீங்க. நான் உங்கள் பூர்ணிமா.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: பல்ட்டி பக்கிற டர்ல உடன பல்ட்டு வருல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்ட்டு.

விவேக்குடைய வரிகள்ல பாக்யா, விபின், அனஜா அண்ட் அபர்ணா நாராயணன் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையில சர்க்கார் படத்துல இருந்த நேரம் சரியா 9:49 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸலண்ட் ஆன பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஷோ ரெயின்போ ராப். அண்ட் ரெயின்போ ராப்ல இன்னைக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் பத்தி நிறைய பொன்மொழிகள் சொல்லிட்டு இருந்தேன். சோ அந்த வருஷத்துல இன்னொன்னு என்ன தெரியுமா, பலமே வாழ்க்கை, பலமே வாழ்க்கை. சோ பலவீனம்ங்கிறது உங்களுடைய மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க சொல்லப்படக்கூடிய பலம் அப்படிங்கிறது உடல் வலிமை கிடையாது, மனிதனுடைய உங்களுடைய மனதின் வலிமை, தன்னம்பிக்கை, தைரியம், இவைதான் உங்களுடைய உண்மையான பலம் அப்படின்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனதை தளர விடாமல் இருப்போம். சோ எந்த ஒரு டஃபான சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஹெல்த் பவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் தன்னம்பிக்கை, தைரியம், இதை வந்து எந்த விதத்துலையும் லூஸ் பண்ணிடாதீங்க அப்படி, அது இருந்தால் எந்த சிச்சுவேஷனையும் நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஒரு அருமையான ஆழமான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த கருத்தோடு அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற சாங், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இந்த பாடல் வைரமுத்து வரிகள் எழுதியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காரு. பாம்பே படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமதோளு.

ஏஆர்ரஹ்மானுடைய இசை மற்றும் குரல்ல அண்ட் வைரமுத்து வரிகள்ல பாம்பே படத்துல இருந்து சாங் கேட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 இது சூப்பரான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்போட ஷோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் நான் பாடல் பிளே பண்ண போறேன். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வாலியோட வரிகள்ல சங்கர் மகாதேவன் அண்ட் திப்பு இந்த பாடலை பாடிருக்காங்க மின்னலை படத்துல இருந்து. மறுபடியும் 10 மணிக்கு கெட் செட் கோ கேம் ஷோல ஆர்ஜி சங்கர் பிரியனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாம்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசாமியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம்

தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ் மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: நான் உங்க பூர்ணிமா.
0: எஸ் பூர்ணிமா அதே வைபோட அதே எனர்ஜியோட வந்திருக்காங்க. வந்து இல்ல உங்களோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் நடுவில் கொஞ்சம் வந்திருக்கிறேன். எஸ் மக்களே, நம்மளோட இந்த நிகழ்ச்சியில தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி கபடி கபடி கபடினு ஆட போறோம். வழக்கம் போல தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடி கண்டுபிடி இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு வார்த்தையினுடைய முன் பின் எழுத்துக்களை மட்டும் நாங்க சொல்லுவோம். நடுவில் இருக்கிற எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த வார்த்தை முத்தான வார்த்தை சத்தான வார்த்தை என்னங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. சம சூப்பரான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். என்னென்ன வார்த்தைகள் கேட்டலாம். முதல் நேயர் யார் எங்கிறது வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: காஞ்சிபுரம் செல்வம்.
0: செல்வம் ஐயா பயங்கர பிரகாசமா வந்திருக்கீங்க. சூப்பரங்க ஐயா. சாப்பிட்டீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் ரொம்ப நலமா இருக்கோம்.
0: எஸ் எஸ் ஐயா.
2: சந்தோஷம்
0: ஆகிய உங்களுக்கான வார்த்தை கேக்குறீங்களா?
2: கேளுங்க.
0: முதல் அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்து குறில் ஆ. குறில் ஆ. ஓகேவா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: முதல் எழுத்து குறில் ஆ.
1: அம்மா அம்மா அந்த ஆ.
0: கடைசி எழுத்து டி. டாடா டி ல வரக்கூடிய குறில் டி. நடுவுல வந்து ஒரு நான்கு எழுத்துக்கள் இருக்குங்க ஐயா. குழந்தைகள் தொடர்பான ஒரு முக்கியமான இடம் அது. பூர்ணிமா நீங்களும் அப்படியே யோசிக்கலாம்.
1: குழந்தைகள் தொடர்பான எழுத்து ஆரம்பிச்சு டி இடம்.
0: ஆமா குழந்தைகள் மழலைகள் தொடர்பான ஒரு
1: எத்தனை எழுத்து சொல்லுங்க திருப்பி.
0: நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
1: நான்கு எழுத்துக்கள். ஓகே ஓகே.
0: செல்வம் ஐயாவோட சேர்ந்து பூர்ணிமாவும் யோசிக்கிறாங்க.
1: உங்களுக்கு ஏதாவது க்ளூ? அவர் சொல்ல குழந்தைகள் விளையாடுற இடமா?
2: வேற எதனா
0: விளையாடுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. மழலைகள் இருக்கின்ற இடம் அது. சூப்பரான ஒரு இடங்க. வாழ்க்கையில நிறைய விஷயம் கத்துக்குவாங்க குழந்தைங்க. என்னங்க ஐயா தட்டுப்படலையா? நிறைய விஷயங்களை கத்துக்கிற ஒரு இடம். ரொம்ப மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அது.
1: இவ்வளவு க்ளூ தராங்க.
0: ஆமாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்கன்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறேன். அதே அந்த கத்துக்கிற விஷயங்களே வந்து ரொம்ப அழகா ஆடி

0: கொண்டாட்டமா
1: சொல்லிருங்களேன்.
2: ஓஹோ,
0: ஆனா பயங்கரமான வெயில் அடிக்குதுன்னா சாயங்காலத்துல மழை அடிக்கும், அதனால நம்ம உஷார் பத்தின் ரைடா இருக்கணும். ஓகே,
2: கூலா இருக்கும்.
0: கூலா இருக்குமா?
2: நான்கு எழுத்துக்கள் தான் இருக்கு.
0: இதை வந்து நம்ம சரியா கடைபிடிக்கல அப்படின்னாக்கா வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு போறது ரொம்ப பெரிய கஷ்டங்க.
3: பாத்தீங்களா, வால ஆரம்பித்து இடையில நான்கு எழுத்துக்கள், அப்புறம் முடிகிறது.
0: ஆமா, வாழ்க்கையில இதை கடைபிடிக்கணுங்க ஐயா, சரியா பார்த்து செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஐயோ, தள்ளு தள்ளு தள்ளு தள்ளு.
3: நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க சத்யநாராயணன் சார், முதல்ல என்ன வார்த்தை சொன்னீங்க?
0: அது ஏன் கேக்குறீங்க?
3: சாரி, ஆன்சருங்க பாருங்க. இவ்வளவு க்ளூலாம் நான் சொல்லி கொடுக்கறேன் பாருங்க.
2: சொல்லுங்க,
3: அது பாதி ஆன்சர்.
0: என்ன சொன்னீங்க?
3: பாதி விடை நீங்க சொல்லிட்டீங்க.
0: செய்திகள் வாசிப்பது
3: மாலினிதேவி மேடம்
0: இல்ல
3: இல்லையா?
0: இல்ல,
4: திருவைத்தூர் பத்மாவதி சங்கர் பிரியனுக்கும் பூர்ணிமாவுக்கும் மூணு வணக்கம்.
0: மூணு வணக்கம் மிக்க மகிழ்ச்சி
3: மேடம். சொல்லுங்க, ஆன்சர் தெரியுதா?
0: உங்களுக்கு பதில் தெரியுமோ? வால ஆரம்பிச்சு ஊல முடியற அந்த வார்த்தை என்னவோ?
3: வால ஆரம்பித்து பூவில் முடியும், இடையில நான்கு எழுத்துக்கள். வா வா வா வா சொல்வோம்ல, வா. அந்த
0: வால ஆரம்பிக்காமா?
4: நிதிநிலைமை
3: சரியாக இருக்கும். குடும்பத்துல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்,
0: நினைச்சதெல்லாம் வாங்கி போட முடியும் வீட்டுல.
4: ஆமா,
0: இது வேற மாதிரி இருக்க. ஆமா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொழுக்குட்டி எல்லாம் பத்து ரவுண்டு போய்கிட்டு இருக்கு, பத்து நாளா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சியமா பதில் சொல்ல முயற்சிக்கிறீங்க, ஆனா விடை கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன்.
3: தொடர்ந்து
0: கேளுங்க. 101.4
3: இங்க எல்லாமே சமதோல.

அது சப்ப பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா இதா இதா இதா இதா. ஏய் இடிடா வாடா. பாத்தி கம்மி ஒட்டே.

0: மகாராஷ்டிரத்தில் இருந்து சமையல் ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 10:14 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சூப்பரான ஒரு வார்த்தை கேட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கான தேடலோட நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஒன் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் தான், அது கண்டிஷனெலாம் கிடையாது. ஆல்ரெடி எல்லாருமே அதை கீப்அப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேருக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நியூ லிசனர்ஸ், நியூ காலர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: டிநகர்லேருந்து ரமா ரவி பேசுகிறேன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம், ரமா ரவி மேடம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா ரமா மேடம்? என்னங்க வரவு
0: வணக்கம். வெங்கடையா, உங்களுக்கான கேள்வி கேட்டீங்களா? முதல் எழுத்து என்ன குறில்? போ. ஆமா, பா வரிசையில் வரக்கூடிய குறில் போ. கடைசி எழுத்து டை, டாட் டாட் டி ல வரக்கூடிய டை. ஓகே, நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள், இதுக்கு க்ளூவே தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் போட்டு என்ன வார்த்தை உங்களுக்கு வருதுன்னு பாருங்க.
2: குறில் போ.
0: ஆமா,
2: ரெண்டு எழுத்துக்கள் அப்புறம் டை. ஆமா, டைகர் வர டை.
0: ஆ, டை. பொங்கல் வடையா?
2: ஏதாவது க்ளூ சொல்லிருங்க.
0: 10 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, லஞ்சுக்கு நெருங்கிட்டு இருக்கான்.
2: இல்ல, ஏதாவது க்ளூ?
0: க்ளூவா உங்களுக்கு? என்ன க்ளூ சொல்றது அப்படின்னா, என்ன சொல்றது,
2: என்ன சொல்றது,
0: வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அதுக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சு. என்னங்க ஐயா?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பிரமிளா மேடம் ஃப்ரம் முகப்பேர். ஓகே,
0: உற்சாகமா இருக்கீங்க. உங்க வணக்கம் மறுக்கா மறுக்கா சொல்லுங்க.
1: இருவருக்கும் வணக்கங்கள்.
2: வணக்கம் மேடம். ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ.
0: கேக்குட்டுங்களா? முக்கியமான கேள்வி. முதல் எழுத்து குறில் ஊ, கடைசி எழுத்து இல்லு, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா?

0: அந்த குரலினுடைய பொருள் அந்த ஒற்றை வரியில் அடங்கி இருக்கு, அந்த ஒற்றை வார்த்தையில.
1: சரி, ஊ தானே சொன்னீங்க, குரில் ஊ முடிர எழுத்துகள் இல்ல, இல்ல எத்தனை எழுத்து இடையில?
0: நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எழுத்துகள் இருக்கு. உண்மை தகவல் இல்ல, அது ரெண்டா போகுது. இது ஒனே ஒண்ணுதான். அந்த குரலுடைய பொருள் அது இந்த ஒரே ஒரு வார்த்தையினுடைய சாராம்சம் தான்.
1: இடையில ஐந்து எழுத்துக்கள், மொத்தம் ஏழு எழுத்து வார்த்தை. தீனா சுட்ட பூந்தானே சொன்னீங்க குரல்.
0: உரிமை குரல் நல்லா இருக்கு, வார்த்தை புரட்சிகரமா. அது கிடையாது,
2: இது வந்து சொல்லுக்கு வர இல்ல.
0: ஆமா ஆமா
1: ஆமா,
2: உயர் உள்ளல்
0: பெரிய ஒரு வார்த்தைங்க. அதுல அந்த குரல் வந்து என்ன சொல்ல வருது? எப்பொருள் யார் யார் வைக்க வாய்க்க பண்ணும், என்ன சொல்ல வருது?
2: மெய்ப்பொருள் காண்பது,
0: யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணுமா?
2: உண்மையான
0: நன்றி.
1: ஓகே, அடுத்த நேயரிட பாத்திரலாம். யாரு? வணக்கம். வணக்கம். ரதி பாலாஜி மேடம், சொல்லுங்க.
2: ரெண்டு பேருக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா ஊல தொடங்கி இல்லல முடியற அந்த வார்த்தை?
2: ஊல தொடங்கி இல்லல முடியல.
0: ஆமா, ஊரே தெரிஞ்சிக்கிட்டே உலகம்
1: போறீங்க. இடையில ஐந்து எழுத்துக்கள்.
2: ஊவா ஊவா, ஊல தொடங்கி இல்லல முடியுது.
0: காலையில இருந்து ஊ ஊனு ஊ கொட்டிட்டே
1: இருக்கு. இடையில ஐந்து எழுத்துக்கள், அது வந்து அவர் சொன்ன குரலை மேட்ச் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை. அது
0: என்ன குரல் அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்ம குரல்.
1: சரி, இல்ல வேற ஏதாவது நம்ம க்ளூ கொடுக்கலாம். ஏன்னா அப்போ திருக்குறளை டக்குன்னு மேட்ச் பண்ணி
0: இல்ல, பிரமிளமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மை அப்படின்னு வந்துட்டாங்க இல்லையா.
1: உண்மை
0: அந்த எப்பொருள் யார் யார் வாங்கி இருப்பா, அந்த குரலுடைய சாரம்சம் தான் இந்த வார்த்தை. புரியுமா உங்களுக்கு? ஞாபகத்துக்கு வந்துருச்சா?
1: நான் கெஸ் பண்ணிருக்கேன், பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது.
0: சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே.
1: உண்மை குரல்
0: இல்ல,
1: உண்மை குரல்
0: எனக்குமா?
2: ஊடல்.
0: ஆஹா, குரில் ஊமா? குரில் ஊ,
2: குரில்
0: ஊ, உரல்.
1: இல்லமா, அவங்க மொத்தமா ஏழு எழுத்து வருது.
0: இல்லமா, அந்த குரல் வந்து எதுக்காக சொல்லுவாங்க? எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு சொல்றது எதுக்காக சொல்லுவாங்க? யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, அதுல என்ன இருக்குன்னு.
1: ஒரே வார்த்தை என்ன சொல்றீங்க? உண்மைங்கிறதே ஒரு வார்த்தை ஆயிடுது, அதோட சேர்ந்து இன்னொன்னு சேரும் பொழுது அது ஒரே வார்த்தையா வருமா?
0: நீ இத பாரு, அந்த அந்த குரல் படி நீ இத பாருன்னு சொல்லுவாங்கல்ல.
1: ஆமா,
0: உண்மைன்னா அது ஒரு வார்த்தை. தொடர்ந்து பேசலாம்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: ஒன்றை மீண்டும் வந்தாச்சு. அந்த கேள்விக்கான பதில் யார் சொல்ல போறீங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம் மஞ்சள் பேசுறேன். இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: உண்மை கூறலா?
0: உண்மை குரல், உண்மை கூறல். நல்லா இருக்கு, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா யோசிக்கிறீங்க.
2: இல்ல நான் கூட சொன்னேன், பட் அது இல்ல ரைட் ஆன்சர்.
1: உண்மை குரல் இல்லையா?
0: அதுவும் கிடையாதுங்க ஐயா.
2: இல்ல நீங்க கொஞ்சம் வேற ஆங்கிள்.
0: இப்ப யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா
2: அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம்.
0: அதே வார்த்தையோட வேற ஒரு பொருள் சொல்லிருக்காங்க.
2: புரியுது, அழகா ஹிண்ட் கொடுத்துட்டேன். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து அப்படியே நம்ப கூடாது. தெரிதல், புரிதல்,
0: ஏழு
2: எழுத்து வேற இல்லையா?
1: உண்மை அறிதல்.

0: இத வர வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா.
1: உங்க பேர் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: இந்த
0: பதிலை அறிவதற்குள்ளாக நமக்கு போதும் போதும் ஆகிவிட்டது. நிறைய பேர் நல்லா முயற்சி பண்ணி அடுத்த கேள்வி கேட்டலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் ஏறங்கிறது.
1: நாங்க ஒரு வார்த்தை சொல்றோம்,
0: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எழுத்து நெடில் பே,
3: பேர் வர பே,
0: ஆ பேய் அதுக்கு வரக்கூடிய பே. ஆமா, கடைசி எழுத்து வந்து கு, குறில் கு.
1: எத்தனை எழுத்துக்கள் இடையில?
0: எழுத்துக்கள் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். வா அப்படின்னு வாயை பழக்கிற ஒரு வார்த்தை.
1: இரண்டு எழுத்துக்கள்
3: இரண்டு எழுத்துக்கள்
1: அப்ப மொத்தம் நான்கு எழுத்து வார்த்தை.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சியான வேலூர் மாவட்டம் சத்திரியில்
1: சந்திரசேகர். ஓகே சந்திரசேகர், உங்களுக்கான வார்த்தை நான் சொல்ல போறேன். குறில் கால ஆரம்பித்து இம்மில் முடியும், இம் இம் முடியிற எழுத்து.
4: கால ஆரம்பிச்சு குறில்
1: இம்மு, குறில் இம்மு என்ன, இம்முனா இம்மு தான், அவ்வளவுதான். குறில்
0: மெய் எழுத்துங்க.
1: ஆமா, அது மெய் எழுத்து. கா வந்து குறில், இடையில மூன்று எழுத்துக்கள். இது வந்து எப்படின்னா, இது சில இடங்கள்ல நம்ம குடுக்கற மாதிரி இருக்கும், செலுத்துற மாதிரி இருக்கும்.
0: அடிக்கடி பாத்துக்கிட்டு இருப்போமா?
1: இல்ல,
4: குடுக்கற மாதிரி இருக்கும், செலுத்துற மாதிரி இருக்கும்.
1: ஆமா,
4: பட்டணம் தானே செலுத்துவோம், குடுக்கறோம்.
1: என்ன அறிவுங்க நீங்க.
0: சூப்பருங்க, நான் வந்து கடி காரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
1: அவருக்கு கட்டணம் குடுக்கணும், செலுத்தணுமா, கட்டணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு.
0: சூப்பருங்க,
4: இதுக்கு முன்னாடி
0: நீங்க சொன்னது வந்து பேர் அழகு, அதுதானே விடை. அதான்
1: ஹேமா முடிச்சுட்டாரு, கஷ்டப்பட்டு 95 பண்ணி முடிச்சு.
0: சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
1: எக்ஸலன்ட், நன்றி நன்றி.
0: அடுத்த நேர்கிட்ட அடுத்த கேள்வி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: வணக்கம், சங்கர் பிரியன் சார்.
0: வணக்கம் வணக்கங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்கா காத்துக்கிட்டு
1: இருக்கு. நான் சொல்றேன், குரில் தா, சரிங்களா? குரில் தா, முடியிற எழுத்து தூ, சரிங்களா? தூ, இடையில வந்து நான்கு எழுத்து வார்த்தை, நான்கு எழுத்துக்கள் இடையில.
0: என்னது, தாள தொடங்கி தூள முடியுது,
1: மொத்தம் ஆறு எழுத்துக்கள். தா, குரில் தாள ஆரம்பிச்சு தூள முடியும், இடையில நான்கு எழுத்துக்கள்.
0: க்ளூ ஏதாவது கொடுங்க.
1: இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இத வந்து ஐயோ, கடைசியில ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஏத்த மாதிரி நடக்கலன்னா இத மேல பழி போட்டுருவோம் நம்ம. சில விஷயங்கள் நமக்கு ஏத்த மாதிரி நடக்கல, நமக்கு ஃபேவரா நடக்கலன்னா இது மேல பழி போடுவோம்.
0: எது மேல போடுவோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க.
1: இது வந்து நம்மை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது அது மேல பழி போட்டுருவோம். குறிப்பிட்டு சொல்லுவோம், இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கும்.
0: என்ன சொல்றது, எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம், ஆனா இதுக்கு பொருந்தலையே.
1: அவ்வளவுதான் க்ளூ, நான் குடுக்கறதோட ஏன் வேலை முடிந்தது, நான் பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன். மேடம் உங்க பேர் சொல்லுங்க.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.

0: அவங்களோட இணைப்புக்குள்ள ஏதோ கொய்கான சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேருக்கு கேட்டுறோம். எஃப்எம்
1: ஆஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
0: ஒரு மனசு. நன்றிங்கய்யா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஹலோ,
3: பிரியா
2: விஜயகுமார். ஓகே விஜய், பிரியா மேடம் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் சரி, ஆன்சர்
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: தலையெழுத்து.
2: வாவ், உங்களை எல்லாம் பாராட்டுற தலையெழுத்துங்கிற மாதிரி
0: தலையெழுத்து.
2: எக்ஸலன்ட், அதுதான் சரியான விடை.
0: கரெக்ட் தான்.
2: பிரியா மேடம்,
0: அதாவது தலையெழுத்து பத்தி நான் இனிமே யோசிக்கிறது கிடையாது. கான்பிடண்டா வச்சுக்கிட்டு போயிட்டேன். தலையெழுத்து மேல வாரத்தை போடுறதே கிடையாது, அதனால அந்த வார்த்தையை மறந்துட்டேன் என் வாழ்க்கையில. சூப்பர் மக்களே, அடுத்த பாடலுக்கு பிறகு நம்ம வந்து சரியான கேள்விகள் எல்லாம் கேட்கலாம் நினைக்கிறோம். இப்ப வரக்கூடிய பாடல் அலம்பல்ல சலம்பல்ல பொலம்பல்ல தங்கமே. எஸ், முதல் ஆசை படத்துல இருந்து வரகாட்டு இருக்கு. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இங்க எல்லாமே சமதோல.
5: சலம்பல்ல சலம்பல்ல அடியே கங்கம்மா, பெருப்புல சிரிக்கிற ஹனியே.
6: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
5: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
6: அச்சச்சா
5: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
6: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

FM Rainbow 101.4 கேட்டிருக்கீங்க. நேரம் சரியா 10:32 ஆகுது. அண்ட் கெட் செட் கோல இன்னைக்கு வந்து கண்டுபிடி விளையாடிட்டு இருக்கோம். ஆர்ஜே சங்கர் பிரியனோட நான் உங்க பூர்ணிமா.

0: சமையான வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கேட்க போற வார்த்தை சமையான ஒரு வார்த்தைங்க, அதுவும் கூட
1: சமையான வார்த்தை யார் வர போறாங்க? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
0: வணக்கம், முதல் எழுத்து குறில் மூ. ஆமா, கடைசி எழுத்து குறில் கி. ஆமா, நடுவில் வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. பெண்கள் அவங்கள வந்து ரொம்ப அழகா கூப்பிடுற ஒரு வார்த்தை இது. இன்னும் மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணு அப்படி இருந்துச்சுன்னா
1: கிளிக்கு
0: வர கி.
1: அவளும் தாங்க, இது வந்து ஏதோ படத்துல எல்லாம் வர டயலாக் மாதிரி எல்லாம் இருக்கே. கீழே முடிச்சிருக்கீங்க இல்லையா?
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சூப்பர், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு
2: வழியா உண்மையை அறிஞ்சிட்டீங்க. ஊருக்கு உறக்க சொல்லுவோன்னு பார்த்தா எனக்கு கிடைக்கவே
0: மாட்டேங்குது. இப்ப உங்ககிட்ட கேக்குற வார்த்தை வந்து உங்களுக்கு வருதோ இல்லையோ மத்தவங்களுக்கு வந்துரும்.
2: சிரிக்கிறதே ஒரு மாரியா சிரிக்கிறீங்களே.
0: அப்படியா?
1: அது வில்லத்தனமான சிரிப்பு.
2: ஆமா மேடம், கரெக்டா சொன்னீங்க. வில்லத்தனமா சிரிக்கிறார் பாத்தீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. எஸ்,
2: நம்பல நான் கண்டுபிடிச்சேன்னு
0: சொன்னத. ரைட், உங்களுக்கு என்ன வார்த்தை கேக்குறீங்களா?
2: கேளுங்க.
0: முதல் எழுத்து குறில் பி. ஆமா, பி. கடைசி எழுத்து குறில் உ. வா வரிசையில வரக்கூடிய உ. இடையில வந்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு. வாழ்க்கையில ஏதாவது யோசிக்காம பண்ணிட்டு வச்சீங்களா, கஷ்டப்படுற மாதிரி.
1: ஓகே,
2: பின்னடைவு.
1: பின்னடைவு
0: இல்லையே, இன்னொரு இன்னொரு இன்னொரு இன்னொரு
2: குறிப்பு சொல்லுங்க சார். குறிப்பு
0: எதையுமே யோசிச்சு பண்ணனும், யோசிக்காம பண்ணா இப்படிதான் நடக்கும்.
1: ஆனா ஆக்சுவலி பின்னடைவும் பொருந்தும்.
0: எக்ஸாக்டா அது பொருந்தல. ஆமா தம்பி, வார்த்தைய பார்த்து பேசு இல்லன்னு வச்சுக்க பின்னால அப்படின்னு சொல்ற ஒரு
1: வார்த்தை. நான் கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். அத சந்திக்க வேண்டி இருக்கும்.
0: ஒவ்வொரு பெண்ணுக்கும்
2: பின்னடைவு
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: நன்றிங்க, வாழ்த்துக்களை. கலக்கறீங்க ரெண்டு பேரும், ரெண்டு பெண்மணிகளும்.
1: அவங்க பேரு என்ன
0: சொன்னாங்க?
1: அவங்க பேரு
0: புஷ்பலதாவா?
1: ஏ சூப்பர். ஓகே,
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? ஹலோ,
3: நடுவுல
0: மூன்று எழுத்துக்கள் தான். பண பலம் இல்லைன்னா கூட இந்த பலம் இருக்கணும்
1: அப்படின்னு. முதல் எழுத்து
0: என்ன சொன்னீங்க?
3: நன்றி.
1: இப்ப நான் சொல்ல போறேன் அடுத்த நேயருக்கு.
0: வணக்கம்,
1: விவிஎஸ் கண்ணன் சார், உங்களுக்கான அந்த இது வந்து இவர் சொன்ன கிட்டத்தட்ட அதே தான். அதே நெடில் ஆ முடிய எழுத்தையும் இடையில நான்கு எழுத்துக்கள்.
0: என்னங்க இது? நான் மூணு எழுத்துக்கள் சொன்னா நீங்க நான்கு.
1: அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவர் மூணு எழுத்து, நான் இடையில நான்கு எழுத்து சொல்லி.
0: என்ன குறிப்பு?
1: அதிகமா பணம் இருந்தா இது பண்ணுவாங்க.
0: ஆடம்பரம்.
3: ஆடம்பரம்
1: அது என்னங்க? நீங்க உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டவா சங்கர்? இது வந்து நம்ம விவிஎஸ் கண்ணனுக்கு கேட்டிருக்கோம், நீங்க சொல்றீங்களே.
0: ஐயோ ஐயா, சாரி ஐயா, உங்களோட
1: பாரு ஆர்வத்துல சொல்லிட்டாரு.
0: அவ்வளவு ஆர்வமா இருக்குதுங்க.
1: நன்றி.

0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுறேங்கய்யா.
1: டெல்லி. ஓகே.
0: இன்னொரு கேள்வி வச்சிருக்கீங்களா பூர்ணிமா?
2: இந்தியாவோட டெல்லியில, நான் திருவள்ளூர் டெல்லி.
1: ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கான அந்த
2: உற்சாக ஊற்று சங்கர் பிரியனையாவுக்கும்
1: ஒரு பாச பிணைப்பை குறிக்கும் உறவு இது.
0: இடையில்
1: ஆறு எழுத்துக்கள், இது ஒரு பாச உறவை குறிக்கும்.
2: வெளியில இருந்து சொல்ல எல்லாரும் தெரிஞ்சது, நமக்கு தெரியல. நன்றிங்கம்மா.
1: ஓகே, நன்றி நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணது.
0: ஆனாலும் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு அடிக்கு தாவம் அப்படிங்கிற மாதிரி பதில் தெரியலன்ற ஒத்துக்கிறது. ஐயா கில்லி, அடுத்த நேரம் கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருக்குது?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: என்ன சொல்லுங்க,
1: பரமக்குடியில இருந்து பேசுறீங்களா? ராமநாதபுரம் பரமக்குடியில இருந்து கல்லல் பரமக்குடி, கரெக்டா?
3: கமலஹாசன் பிறந்த ஊரு.
1: கல்லல், கல்லல் பக்கத்துல இருக்கிற பரமக்குடி. எக்ஸலன்ட். ஓகே, சமங்க மேடம், ஆப்ல கேக்குறீங்களோ? ஆப்ல கேட்டே ரீச் ஆயிட்டீங்க, வெரி குட். ராஜேஸ்வரி மேடம், இப்ப பாருங்க, சாவில ஆரம்பித்த குரில் சா, சத்தம் இருல அந்த சா, முடியிற எழுத்து வந்து இம், இடையில ஆறு எழுத்துக்கள், பாச பிற பாச உறவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், ஆண்களை தொடர்பு கொண்டது.
3: பெண்ணுக்கும்
1: உள்ள பாச உறவு இருங்க சங்கர், அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு பாச உறவு,
0: அதாவது என்னவென்றால்
1: யோசிக்க விட மாட்டீங்க
0: போலியே நீங்க.
1: ரொம்ப ஈஸியான க்ளூ கொடுத்திருக்கேனே. ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள பாச உறவு, அது நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட் இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளது.
0: ஆமா, நான் சொல்லிடுவா, சொல்ல மாட்டேன், அடிச்சு இங்க சொல்ல மாட்டேன்.
1: தெரியுமோ
0: உலகத்தோட எந்த மொழியில் இருந்தாலும் சென்னையோட கோட் நம்பர் 044 டைப் பண்ணி 298600338 மற்றும் ஒரு எண் 295205554 இந்த இரண்டு எண்களின் வழியாக வந்து பதில் சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம்.
3: உள்ளது
0: போக்குவரத்து எவ்வாறாக உள்ளது?
1: வானிலை மழை வருது, திடீர்னு வெயில் போடுது, நமக்கே வானிலை என்னன்னு புரியல சென்னையில இருக்கவங்களுக்கு.
0: எங்களுக்கும்
1: சந்தோஷம், நீங்க அங்கிருந்து கூப்பிடுறீங்க. சரி, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
4: பாடுறேன்

0: திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
2: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Takamishi.
1: மக்காமிஷி பாடல கேட்டு முடிச்ச நேரம் 10:46 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
2: நான் உங்க பூர்ணிமா
1: பேசிக்கிட்டு இருக்கோம். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த கேள்விக்கான பதில சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் வள்ளியம்மா. வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம்.
1: ஆமா, மழை பெஞ்சிருக்கு, என்ன பண்றது?
3: மழை
1: பெய்யல
3: சார்,
2: அதாவது அடிக்கடி
3: பெய்யுது.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தை இதோ
1: கேக்குறீங்களா?
3: தேடி தேடி கண்டுபிடிச்சேன்.
1: எங்க இருந்துச்சு? அந்த பக்கத்துல இருந்துச்சா? குண்டா பக்கத்துல இருந்துச்சா?
3: குண்டா பக்கத்துல இருந்துச்சு.
1: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு.
2: உங்களுக்கான வார்த்தை குரில்ல வந்து வா. குரில்ல வா,

0: முடியிற எழுத்து பூ.
1: வா பூவா?
0: ஆமா. இடையில மூன்று எழுத்துக்கள்.
2: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இறங்குறது.
3: ஹலோ,
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம். குயில் கோபி.
2: குயில் கோபி ஐயா.
0: கோபி, உங்களுக்கான வார்த்தை தொடங்கும் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சி, சரிங்களா? முடியிற எழுத்து இம், இடையில வந்து ஐந்து எழுத்துக்கள்.
2: சீல தொடங்கி இம்மல முடியுது, நடுவுல ஐந்து எழுத்துகள் இருக்கு.
0: மொத்தம் வந்து ஏழு எழுத்து வார்த்தை. அதுல முதல் எழுத்து சி, முடியிற எழுத்து இம், இடையில வந்து ஐந்து எழுத்துக்கள்.
2: எழுத்துக்கள் ஐயாவுக்கு சரியா கேட்கல நினைக்கிறேன். ஐயா மன்னிக்கணும் ஐயா, ஐயாவுக்கு சரியா லைன் சரியா
0: கிளியரா இல்ல. ஓகே, அடுத்து பேசலாம்.
2: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம். வாழ்க வளம். மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்க எல்லாரும்
2: சேமமா இருக்க ஐயா? நீங்க
0: பேரு?
4: உங்கள்ட்ட
0: கோபாலன் சார், மடிப்பாக்கத்துல இருந்து கேட்டீங்களா
4: க்வெஸ்சன்?
0: ஆமா. ஏழு எழுத்து வார்த்தை சி, இடையில இம், இடையில அஞ்சு எழுத்து. ஒரு ஸ்பெஷல் அதை குறிக்கிற வார்த்தை. ஸ்பெஷல்
2: என்ன சொல்றது?
0: சிறப்பு.
2: சிறப்பு டபகன் முடிஞ்சிருதே, நடுவுல மட்டுமே ஐந்து எழுத்துக்கள் இருக்கா?
0: இல்ல, பாதி வந்துட்டீங்க, கொஞ்சம் நீங்க ஃபினிஷ் பண்ணனும். அது அந்த ஹிண்டையும் நான்
4: சொல்லிடுறேன்.
2: சிறப்பு.
0: நெருங்கிட்டீங்க, நெருங்கிட்டீங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, இடையில அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு. சீல ஆரம்பித்து இம்ல முடியும். நெருங்கிட்டீங்க, பாதி ஆன்சர் அப்படிங்கிற ஹிண்டையும் நான் கொடுத்தேன்.
2: ஐயோ, எனக்கும் ஞாபகத்துக்கு வரல. இது சாதாரண
4: வார்த்தை.
2: அதுவும் இல்லையா ஐயா?
0: இல்ல, முடியும் வார்த்தை.
4: சிறப்பம்சமா?
2: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் இறங்குறது. வணக்கம். இன்னும் டுங் டுங்னு வருது சவுண்ட், மியூசிக் எல்லாம் போடுறாங்க. அடுத்த நேரத்தில் பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
5: ஆவடியிலிருந்து பாஸ்கரன்.
2: பாஸ்கரன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா?
5: சொல்லுங்க சார்.
2: முதல் எழுத்து குரில் மா.
5: மா.
2: கடைசி எழுத்து குரில் கு.
5: கு.
2: நடுவுல ரெண்டே ரெண்டு எழுத்து தான்.
0: முதல் எழுத்து மா, முடிற எழுத்து கூவா, இடையில ரெண்டே எழுத்தா?
2: ரெண்டே ரெண்டு எழுத்துகள். தண்ணியோட தொடர்புடைய ஒன்று. தண்ணி, திரவம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
5: மதகு, மக்கு.
2: மதகு, மக்கு.
0: மதகு வந்து மூணு எழுத்து ஆயிடுச்சு. இங்க ரெண்டு எழுத்து தானே கொடுத்திருக்காங்க, அது வந்து ஒரு எழுத்து தான் வருது. மதகு.
2: பொதுவாவே திரவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. திரவங்களை எடுத்து நாம என்ன பண்ணுவோம்? மேல தொடங்கி கூல முடியுது, நடுவில்
0: எப்படி அருந்துவீர்கள்?
2: மக்கு மக்கு அறந்துவோம்.
0: நெருங்கிட்டீங்க, ஒரு எழுத்து சொருகுங்க, இடையில ஒரு எழுத்து இன்சர்ட் பண்ணி
5: விட்டுருங்க.
0: இல்ல இல்ல இல்ல, நல்லா யோசிங்க. எப்படி தண்ணி வேக வேகமா தாகம் எடுத்துருச்சுன்னா எப்படி குடிப்பீங்க?
2: இனிமையான இசை. வணக்கம். வணக்கம். யார் எங்கிறது? ஆஹா, எக்கோ வருது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
0: முடியும்
2: அதே மாதிரி
0: மொத்தம் வந்து இல்ல இல்ல அதே வார்த்தை கிடையாது, வேற வார்த்தை.

0: அதே மாதிரியான கேட்டேன்.
1: ஏழு எழுத்து வார்த்தை, இடையில அஞ்சு எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஓ, மறுபடியும் அதே மாதிரி வருது. சகோதரத்துவம் அறிய வருது. இதுவும்
1: இது வந்து ஏழு எழுத்து வார்த்தை. நீங்க வந்து இடையில அஞ்சு எழுத்துக்கள், மக்களுடைய குறைகளை பேசும் விடம்.
0: கடந்த ஒரு மாதமாக பரபரப்பாக இருந்த இடம் மக்களுடைய அடுத்த கேள்வி கேட்க போறமே. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி,
0: உங்களுக்கான கேள்வி கேக்குறீங்களா?
1: தாமரை கண்ணி, அழகான பெயர், மறைமலை நகர்ல இருந்து.
0: உங்களுக்கான ஒரு வார்த்தை, முதல் எழுத்து குறில் ஆ, கடைசி எழுத்து கை, நடுவுல வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு.
1: கை, முதல் எழுத்து
0: குறில் ஆல தொடங்குது, கடைசி எழுத்து கையில முடியுது,
1: இடையில்
0: நடுவுல வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. என்னங்க? அன்னமிட்ட கை இல்ல. தம்பி வந்து மேல பறந்துகிட்டு இருப்பாப்ல, கீழே வருவாப்ல, கூப்பிட்டோம்னா வருவாப்ல, சாப்பிட்டு போவாப்ல. கூப்பிட்டோம்னா வருவாப்ல, சாப்பிட்டு போவாப்ல.
1: அவங்களுக்கு வந்து மூக்கு பெருசா
0: சுத்தி சுத்தி
1: வருவாங்க. என்ன எல்லாம் நான் க்ளூ தரேன்.
0: பாட்டு கூட வந்திருக்கு, டண்டக்கு டண்டக்கு டண்டக்கு
1: டண்டக்கு. மூக்கு மூக்கு பெருசா இருக்கும்.
2: ஆ, கையா?
0: ஆ, இன்னடாதா? யாரு கிட்ட கேக்குறீங்க? அம்மா, இது வந்து பாட்டு கூட வந்திருக்கு, நான் தான் டியூனே போட்டேனே. டண்டக்கு டண்டக்கு டண்டக்கு டண்டக்கு.
1: பாருங்க, பாட்டுலாம் பாடுறாரு, புரியுதுங்களா?
0: சூப்பர்மா, பட்டை கிளம்பிடுங்க. வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில்
0: ஜல்லபுள்ள ஜங்கு தொடர்ந்து கிளம்பி ரெயின்போ எஃப்எம் 101.4
1: இங்க எல்லாமே செமதோல.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் இன்று வழங்க உள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.

ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 11:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம்ல நான் உங்க பூர்ணிமா. நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடல் நான் பிளே பண்ண போறேன். யுவன் சங்கர் ராஜா அண்ட் சூரஜ் சந்தோஷ் இந்த பாடலை பாடியிருக்காங்க. கபிலன் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல, அஞ்சான் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பாருங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுலம்.

யுவன் சங்கராஜா அண்ட் சூரஜ் குரல்கள்ல, யுவன் சங்கராஜா இசையில, கபிலன் வரிகள்ல அஞ்சான் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:09 ஆகுது. எஃப் எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. திரை கானம் நிகழ்ச்சி இது. திரை கானம்ல அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன் உங்களுக்காக. ஆர் ஆர் அண்ட் திவ்யா ரமணி பாடிருக்காங்க யுகபாரதி வரிகள்ல. சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல பாடல் வந்துட்டே இருக்கு குக்கு படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப் எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமத்துள்ள.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
6: நேரம் சரியா 11:15 ஆகுது. திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க FM ரெயின்போ 101.4. திரைகாணம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் டிமான் இசையமைப்புல யுகபாரதி இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. வி வி பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ரம்மி படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

விஜய் வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான், இசையில ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஸ்வேதா மோகன், குரல்கள்ல பாடல் கேட்டீங்க காவிய தலைவன் படத்துல இருந்து. நேரம் சரியாக 11:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் யார் இசையமைச்சிருக்காங்க? டி இமான் இசையமைப்புல வைரமுத்து வரிகள்ல விஜய் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இந்த பாடலை பாடியிருக்காங்க ஜில்லா படத்துல இருந்து. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுளு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் சரியா 11:50 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைக்கானம், நான் உங்கள் பூர்ணிமா. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செமதூளு.

முதல்முறை வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரல்கள் பாடல் கேட்டீங்க. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துல இந்த நேரம் சரியா 11:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 இது திரை கானம் நிகழ்ச்சியுடைய கடைசி பாடல் கப்பல் திரைப்படத்துல இருந்த சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 12 மணிக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில ஜெயிக்கலாம் வாங்க சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கு. மறுபடியும் 1 மணிக்கு திரை கானம் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். 60-70 சிறப்பு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு, நான் உங்க பூர்ணிமா.

0: like you. It may be there, but I don't care.
1: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை இன்று அவர் தொடங்கி வைத்தார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12 மணி 2 நிமிடங்கள். தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: பாதுகாப்பு திட்டம்
1: சிற்றுரை.
0: இந்த திட்டம் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் தரமான மருத்துவக் கல்வி கிடைப்பதற்காகவும் மாநிலங்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கும் இந்த திட்டம் உறுதுணையாய் இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் இரண்டு முக்கிய கூறுகள் உள்ளன. அவை: முதலாவதாக, அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 செயல்பாட்டினில் உள்ளன. இந்த ஒவ்வொரு எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 750 படுக்கைகள், 15 முதல் 20 சிறப்பு மருத்துவ துறைகள், 100 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், 60 செவிலியர் படிப்புகளுக்கான இடங்கள் ஆகியவை இடம்பெறும். இந்த எய்ம்ஸ் நிறுவனங்கள் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சியியல் கல்வியில் அதிக கவனம் செலுத்துமாறு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துதல், 8 முதல் 10 சிறப்பு துறைகளை உருவாக்குதல், 150 முதல் 250 சிறப்பு படுக்கைகள் கொண்ட கட்டமைப்புகளை உருவாக்குதல், பட்ட மேற்படிப்புகளுக்கான இருக்கைகளை 15 உயர்த்துவது, நாடு முழுவதும் எய்ம்ஸ் போன்ற உயர்தர மருத்துவ நிறுவனங்களை உருவாக்குவதற்காக எய்ம்ஸ் சட்டத்தை இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி அனைத்து எய்ம்ஸ் நிறுவனங்களும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாகவும் தன்னாட்சி நிறுவனங்களாகவும் செயல்படும். மேலும் எய்ம்ஸ் நிறுவனங்கள் அமைப்பதற்கான நோக்கம் என்னவெனில், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ நிறுவனங்களிலும் உயர்தர மருத்துவக் கல்வியை வழங்கும் வகையில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வியில் உயர்தர கற்பித்தல் முறையை வழங்குதல், ஒரே இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சுகாதாரப் பணிகளில் பணிபுரியும் அனைவருக்கும் அனைத்து துறையிலும் உயர்தர மருத்துவ பயிற்சி வழங்குதல், முதுநிலை மருத்துவக் கல்வியில் தன்னிறைவை அடைதல் ஆகியவையாகும்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை நீங்கள் கேட்டது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேரம் 12:07. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஒலிபரப்பான ஜெய் கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை இப்போது கேட்கலாம்.
2: வைப்பட வேண்டும் மகாகவி பாரதியோட இந்த வரிகளை உண்மையிலே கனவு கண்டு மெய்ப்பித்த ஒரு நபரை தான் இன்னைக்கு ஜெய் கலாம் வாங்க நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வெல்கம் டு த ஷோ. UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் 2025 ல் ஆல் இந்தியா

0: ரேங்க் 18 எடுத்து தன்னுடைய பெயரை எல்லார் மனதிலையும் பதிய வைத்த ஸ்ருதி அவர்கள். வணக்கம் ஸ்ருதி.
1: வணக்கம் மேம்.
0: ஸ்ருதி, யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா ரேங்க் 18, ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன தோணுச்சு?
1: அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இன்டர்வியூ வந்து எனக்கு ஒரு கடைசி ஸ்லாட்டில் வச்சாங்க, February 24 என்னோட இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு வாரம் டெல்லியில் மெடிக்கல் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரெயினில் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில் திரும்ப வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. PDF ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1000 பேர் பாஸ் ஆகிருப்பாங்க. நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சர்ச் பட்டன் போகணும். நான் PDF ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஜூம் பண்ணிட்டு சர்ச் பட்டன் பார்க்குறேன். டக்குன்னு பார்த்தா என் பேர், எனக்கு ஸ்ருதியில் 2 I, வெறும் இனிஷியல் தான் இருக்கும். அங்கே இருக்க எல்லா பேரும் பெரிய பெரிய பேராக இருக்கும் பின்னாடி இருக்கனால. டக்குன்னு என் பேரை ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு, ஃப்ரண்ட் பேஜ்லேயே நம்ம பேரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூமெண்ட் என்னால என் லைஃப்லயே மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு செட்பேக்ஸுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் விக்டரி நல்லா இருந்துச்சு.
0: ஏன் இதை பர்டிகுலராக கேட்டேன்னா, ஒரு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, செகண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, ஆனால் தேர்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஒரே ஸ்டெச்சில் ப்ரிலிம் மெயின் இன்டர்வியூ, அதுவும் டாப் 20 அப்படிங்கிறப்போ ஹவ் வாஸ் தட் ஃபீல்?
1: அது எப்படி இருந்துச்சுன்னா மேம், தோல்விகள் இருந்தப்போ அந்த பெயினை தாண்டி நான் போட்ட அந்த உழைப்புக்கான ஒரு இதாக தான் எனக்கு தோணுச்சு. ரெண்டு டைம் நான் ஃபெயில் ஆனாலும் ஐ நெவர் கேவ் பேக். நான் வந்துட்டு மெயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் போட்ட அந்த எஃபர்ட் இப்போதான் அந்த அவுட்கம் தெரிஞ்சிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு. பட் அது தெரியும் போது இன்னைக்கும் டெய்லியும் நான் நேரத்தில் எந்திரிக்கும் போது யோசிப்பேன். 4:30 நான் எந்திரிச்சு படித்த ஒரு இதுதான் வந்து அந்த 18th ரேங்கோ அப்படின்னு நான் யோசிப்பேன் மேம்.
0: யூஸ்வலாக இன்ஜினியரிங் முடித்தாங்கன்னா அவங்க என்ன தோணுன்னா, அவங்களுக்கு ஐடி ஜாப் சைட் போயிடலாம், அவங்களுடைய கரியர் செட்டில் பண்ணிக்கலாம், அந்த வழியிலே போயிடலான்னு தோணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுவும் சிவில் சர்வீசஸ் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சின்ன வயசு ஆசையா இல்லை காலேஜ் முடிச்ச பிறகு ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுதா?
1: ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன வயசு ஆசை தான் மேம். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இருக்கும்போது கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இப்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து செயின் ஸ்னாச் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் காரை சேஸ் பண்ணி அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து கேட்டாங்க. நான் வந்து கரெக்டாக வண்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்பர்லாம் சொன்னோடனே, சூப்பர்மா ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஓரமாக இருக்கவர் சொன்னார், நீ இல்லைப்பா உன் அண்ணன் ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த திருடனை பிடிச்சிருப்பீங்கன்னொன்னே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அப்போது ஒரு பொண்ணுன்னா என்னால் கண்டிப்பாக முடியும், நான் வந்து போலீஸ் ஆகணும்னு நான் பாஸ் பட்டு சரி ஐபிஎஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே யோசித்தேன். காலேஜ் முடிச்சோடனே எனக்கும் ஐடி ஜாப் கிடைச்சிது. நான் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு ஜாபுக்கு ட்ரைனிங் போனேன். பட் இருந்தாலும் எனக்கு யூபிஎஸ்சி தான் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஜாபை விட்டுட்டு ஐ வென்ட் இன்டு ப்ரிப்பரேஷன்.
0: ஓகே, இந்த யூபிஎஸ்சி படிக்கணும்னு நீங்கள் வீட்டில் சொன்னப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம்
1: அப்பா எஜுகேஷன் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அப்பா வந்துட்டு வாஸ் ஓகே, அப்பா சரி பண்ணுன்னு சொன்னாங்க. அம்மா வந்து இனிஷியலாக ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ வந்துட்டு அங்கே ஃபுல் டைம் ஜாபாக இருக்கணும், ஒரு மண்டே டு ஃப்ரைடே ஜாப் மாதிரி ஐடி மாதிரி இல்லை, டைம் இல்லை, அதனால அம்மா ரொம்ப ஹெசிடண்ட்டாக இருந்தாங்க. பட் நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டு இதுதான் வேணும்னொடனே அம்மா வந்துட்டு சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேகே ஃபுல் சப்போர்ட் மேம்.
0: இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும் இல்லையா? பீங் அன் இன்ஜினியர் நீங்கள் ஆப்ஷன் எடுக்கும்போது எதை எடுக்கலாம், பியர் ப்ரெஷர் அவங்க சொல்லுவாங்க இதை எடுத்தால் பாஸ் பண்ணலாம், இது மெஜாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹவு டிட் யூ சூஸ் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்?
1: ஒன் திங் ஸ்மார்ட் ஐ டிட் ஐ திங்க் வாஸ் சூசிங் த ஆப்ஷனல் மேம். எல்லாரும் சொன்னதை கேட்காம எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த ஆப்ஷனில் 1 வருஷம் டைம் எடுத்து தான் சூஸ் பண்ணேன். 1 வருஷம் மார்க் அதிகமாக வரும், இன்னொரு வருஷம் மார்க் கம்மியாக வரும், கஷ்டமாக இருக்கலாம் ஈஸியாக இருக்கலாம். எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், நான் சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சி அந்த ஆப்ஷனில் பிடிச்சி தான் படித்தேன். இட் ரிஃப்ளெக்டட் இன் மை ஸ்கோர். ஃபஸ்ட் டைம் எழுதுகிற எனக்கு 287 வந்துச்சு ஃபஸ்ட் டைமுக்கு. தட் வாஸ் வெரி குட். இன்ஜினியரிங் தான் எடுக்கலான் போது நான் ஈசி படித்தனால ஈசி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக கிடைக்காது. ஸோ வேறு என்ன ஆப்ஷனல் எடுக்கலான்னு எல்லா ஆப்ஷனலையும் பார்த்தேன். PYQs பார்த்தேன், அதோட சிலபஸ் பார்த்தேன், யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்கிற வீடியோஸ் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு சோஷியாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, படிக்க ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஆப்ஷனலுக்கு யூ வில் நீட் கிராஜுவேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கேற்ற மாதிரி ஐ சோஸ் மை ஆப்ஷனல். அதில் ஃபுல் ஹார்ட் போட்டு எழுதினா தான் ஆன்சர் வில் ரிஃப்ளெக்ட் த எமோஷன் ஆஃப் த பர்சன். ஏன்னா மெயின்ஸ் எழுதும் போது அவங்களுக்கு இவால்வேட் பண்ணுறவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் தான் தெரியும். நம்ம ஹோல் ஹார்ட்டடாக எழுதும் போது அந்த டச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்.
0: ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூபிஎஸ்சி சூஸ் பண்ண உடனே ஆப்ஷனாக ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை அவங்களுடைய டீச்சர்ஸ் யாராவது என்ன சொல்கிறாங்க அதையே எடுத்துப்பாங்க, அதை வந்து ஸ்டடி பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, 1 வருஷம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் படித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணீங்க? ஒவ்வொரு சிலபஸாக நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த சிலபஸ்க்குள்ளே போய் படித்து பார்த்தீங்களா, இல்லை ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் நீங்கள் படித்து பார்த்தீங்களா?
1: சிலபஸ் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன் மேம். லைக் அவுட்லைன் என்னென்ன சிலபஸ்க்கு பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு PYQs பார்த்தேன். நமக்கு அது தெரியுதா போர்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்மளால் அதை முடியுமா அந்த மாதிரி பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன். ஏன்னா பேப்பர் 1 வந்து மோஸ்ட்டாக கோர் கான்செப்ட்ஸ் இருக்கும், அந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா படிக்க, அந்த ஃபேக்டரை வச்சு நான் ஃபுல் பேசிஸில் எடுத்தேன் மேம் ஆப்ஷனில்.
0: ஸோ புதுசாக ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் உட்காந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே கொஞ்சமாவது டைம் ஒர்க் அவுட் பண்ணி அதை படித்து பார்க்கணும். நம்மளால் அந்த

0: அனலைஸ் பண்ணி எடுத்து முடியாதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பாக மேம், ஏன்னா சொல்கிற மாதிரி கிராஜுவேட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. எனி ஆப்ஷனல் ஹியூமானிட்டிஸ் எடுத்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு டு த பாயிண்ட் ஆன்சர் எழுத முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸும் அதிகமாகும். ஐல்சே டைம் எடுத்து எந்த ஆப்ஷனல் வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமோ அதை எடுத்தால் பெட்டராக இருக்கும் மேம்.
0: ஸ்ருதிக்கு ஒரு ஸ்பெஷலான பழக்கம் உண்டு இல்லை, சிலம்பம் சுத்துறது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஸ்ருதி, சிலம்பத்தில் வேர்ல்ட் ரெக்கார்டும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க.
1: அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மேம். கோவிட் டைமில் நான் அப்போவே யூபிஎஸ்சி தான் டிசைட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்சிஆர்டிஸ் மட்டும் படிப்பேன். அப்போது நம்ம ஏதாச்சும் வளர்த்துக்கணும் ஒரு டேலண்ட்னு எனக்குள்ளே இருந்துச்சு. சரி வீட்டில் ஐடலாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு சிலம்பம் கற்றுக்கணுன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு சிலம்பம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. டெய்லி போவேன், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் கிளாஸஸ் இருக்கும், மிச்ச நாள்லாம் வீட்லேயே சுற்றணும். ஒரு 2-3 மாதம் கழிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு வருது, சோலன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 18 மணி நேரம் சிலம்பம் சுத்தணும். நான் கிளாஸ் போய் 2-3 மாசம் தான் ஆகுது.

0: வீட்டில் வந்துட்டு சிலம்பம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. டெய்லி போவேன், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் கிளாஸஸ் இருக்கும், மிச்ச நாள்லாம் வீட்லேயே சுற்றணும். ஒரு 2-3 மாதம் கழிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டு வருது, சோலன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டுனு சொல்லிட்டு 18 மணி நேரம் சிலம்பம் சுற்றணும். நான் கிளாஸ் போய் 2-3 மாதம் தான் ஆகுது, எங்கள் கோச் முடியவே முடியாதுன்ட்டார். ஏன்னா 2 கையிலையும் சுற்றணும், நான் 1 கையே நீ ப்ராக்டிஸ் பண்ணல. இல்லை இல்லை கண்டிப்பாக நான் சுற்றிடுவேன், நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. இனி ஒரு 2 மாதம் இருந்துச்சு, அப்புறம் காலேஜும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலைல எந்திரிப்பேன், எந்திரிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் சும்மா அப்படியே கையெல்லாம் அப்படியே பழுத்துரும், சுற்றிட்டே இருப்பேன். திரும்ப போயிட்டு சாயங்காலம் வந்து கிளாஸ் போவேன், கிளாஸ் போய் திரும்ப சுற்றுவேன். சுற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி சுற்றி சுற்றி சுற்றி சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு, நான் ஓரளவுக்கு சுற்றி காட்டினோன்னே. அப்புறம் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் ஸ்லாட் பேசிஸில் சுற்றணும், சுற்றி எப்படியோ முடிச்சிட்டேன். முடிச்சோடனே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த முடிச்சு காட்டினோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: இட் ஷோஸ் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் ஒரு உறுதி இருக்குல்ல, ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா அதை கண்டிப்பாக ஏதோ ஒரு பாடுபட்டாவது முடிச்சே ஆகணுன்ற ஒரு உறுதி உங்கள் மனசில் இருக்குது. ஸோ அந்த உறுதி தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கனே அப்படின்னு சொல்லலாம். சரி, சிலம்பம் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு இருக்கா?
0: சிலம்பம் இல்லாமல் ஈக்கோ ட்ரெக்கிங் போவேன் மேம். ஸோ ஈக்கோ ட்ரெக்கிங் வந்து ஹாபியாகவே போட்டிருந்தேன் யூபிஎஸ்சிலையும்.
1: அப்பார்ட் ஃப்ரம் ஈகோ ட்ரெக்கிங் வேறு நல்ல ஹாபி இருக்குது உங்களுக்கு?
0: கெனைன் கேர் போட்டிருந்தேன் மேம். நான் பெரிய டாக் லவர், அதனால நிறையா டாக்ஸ் வந்துட்டு டெய்லியுமே ஒன்ன டெய்லி பேசிஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கேன், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம். ஸோ இன்டர்வியூலையுமே கேட்டாங்க.
1: ஏன் இவ்வளோ க்வெஸ்சன் கேட்ட ஹாபியை பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னாலே எல்லார் மனசில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னென்னா, அவங்க வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகமாட்டாங்க, வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஹோல் டே அந்த ஒரு ரூம்குள்ளே 24/7 படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இது படிக்கிற பசங்களுக்கும் இருக்குது, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது. ஸோ ஹாபீஸ் எந்த அளவுக்கு உங்களை ஹெல்ப்ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்குன்றதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். அண்ட் வாட் யூ சே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ஆஸ்பயர் பண்ணுற ஒரு எக்ஸாம்க்கு அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக புக் வாமா புக்குக்குள்ளேயே முழுகிறது சரியாக இருக்குமா, இல்லை ஹாபீஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணுமா?
0: கண்டிப்பாக அந்த படிக்கிற டைம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் படிக்கும்போது வென் ஐ வாஸ் ரைட்டிங் மெயின்ஸ் ஐ டிட் நாட் ஈவன் யூஸ் டிஜிட்டல் ஃபோன், நான் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். படிக்கிற டைமில் யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். பட் ஆஸ் அ ஹியூமன் நம்மளால் ரொம்ப நாள் ஐசோலேட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் ஐ நோ நான் ஒரு 6 மாதம் எல்லோரும் சொன்ன மாதிரி யார்கிட்டயும் பேசாமல் இருந்தேன், பட் என்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. நான் பேசிக்கலி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், என்னால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அது எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிறதான், படிக்கிற டைமில் படிச்சுட்டு மிச்ச டைமில் யூ நீட் தட் ரிலாக்ஸேஷன். அந்த ஒரு ஹாபியோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இருந்தால் தான் ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் சைக்கிளை நம்மளால் சஸ்டெயினே ஆக முடியும், இல்லைனா வீல் பேர்ன் அவுட் வெரி சூன். அதுக்காக வச்சு ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட், ஏதோ ஒரு ஹாபி இருக்கணும் கண்டிப்பாக. தே நீட் சம் லெஷர் டைம், அவங்களுக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் தே கேன் சஸ்டெயின் அந்த ப்ரிப்ரேஷன்.
1: ஒரு விஷயம் சொன்னீங்க, யூஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னா கலகலப்பாக எல்லாரோடையும் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து ஒரு செக்லூட் பண்ணி படிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாகணுன்ற கட்டாயத்துக்கு வரும்போது ஹவு டிட் யூ மேனேஜ் தட்?
0: ஆக்சுவலி நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ பீப்புள் அரவுண்ட் மீ, ஸோ எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, அப்சர்வ் பண்ணிட்டு சொன்னாங்க யூபிஎஸ்சி உன்னால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா என்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரவே முடியாது, நான் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட், நல்லா பேசுவேன், ஜோவலாக இருப்பேன். தே செட் நெகட்டிவாக தான் நிறைய பேர் சொன்னாங்க இனிஷியலாக, ஏன்னா நான் நல்லா பேசுவேன் ஜோலாக இருப்பேங்கிறனால கண்டிப்பாக இது முடியுமா, நீ அவ்வளோ ஐசோலேட் பண்ணுமான்னு. நாங்கள் இல்லை கண்டிப்பாக நான் படிச்சு தான் அவன் சொல்லிட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஐ வென்ட் டு டெல்லி. டெல்லியில் எனக்கு யாரையுமே தெரியாது, படிச்சே தீர்வேன்னு போய் அங்கே உட்காந்து 1 வருஷம் எனக்கு பேசுறதுக்கு கூட யாரும் இல்லாமல் அங்கே உட்காந்து அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தான் படித்தேன். ப்ராப்பராக சாப்பாடு இருக்காது, பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து அப்படி படித்தது தான் எனக்கு ஞாபகம் வருது மேம் இப்போ சொல்லும்போது. அது நடுவுலையும் நிறையா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும்போது எங்கள் தாத்தாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, திரும்ப நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து 1-2 வாரம் அங்கேருந்து இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும், அந்த ஸ்ட்ரகிளையும் தாண்டி அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்துட்டு ஐ திங்க் வி கேன் ஷேர் த ஸ்ட்ரகிள் இட் செல்ஃப்.
1: அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம மனசு உடஞ்சிரும் கண்டிப்பாக, வந்து இதுக்கு மேலே நம்ம இதை கன்யூ பண்ணுமான்ற ஒரு எண்ணம்லாம் வரும், விரக்தியும் வர ஆரம்பிக்கும். பட் அதை பிரேக் பண்ணி அந்த ஜேர்னியை கோ த்ரூ பண்ணிட்டு வெளியில் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இட் வில் பி வெரி ஸ்வீட்.
1: இப்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்டர்வியூ போகும்போது உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நிலையில் 2 வருஷம் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரே ஸ்டெச்சில் ப்ரிலிம் மெயின் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்குள்ளே போகிறோம், இந்த நிலைமையில் இங்கே உட்காந்துட்ருக்கோமே அப்படிங்கிறப்போ மனசு உடஞ்சி போகும்ல, அதில் இருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? ஹவு டிட் யூ கெட் டைம் டு ஸ்டடி?
0: எங்கள் தாத்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார், ஐ தாட் மேபி நான் பாஸ் ஆகிட்டா என்னை வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக பார்த்துட்டா எங்கள் தாத்தா குணமாயிடுவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஸோ நான் காலையில் போயிட்டு தாத்தா பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, காலையில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்தேன்னா நைட் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு கிளாஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஒரு 2 வீக்ஸ் இருந்தேன்.

0: இருந்துட்டே எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, பாஸ் ஆகிடுவாங்க அவங்க பேத்தி, கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்குற காட்சி இருக்கணும், விட்டுறாதீங்க அப்படின்னோடனே ஹி ஸ்டார்டட் ரெக்கவரிங். சென்னையிலேருந்து கிளம்பி அதுக்காக போனேன். நான் போயிட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே ஹி ஸ்டார்டட் ரெக்கவரிங். அவர் உடம்பு ஃபுல்லாக சரியானோடனே அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஐ கேம் டு டெல்லி. ஸோ திரும்ப இன்டர்வியூக்காக டெல்லி வந்து அதுக்கப்புறம் ஐ வென்ட் வித் த இன்டர்வியூ. எங்கள் தாத்தா கூட மேம் செகண்ட் அட்டெம்ப்டில் எனக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. லிவர் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ், டைஃபாய்ட் மூணும் சேர்ந்து வந்துருச்சு.
1: டெல்லியில் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தாலும்
0: அதே தான். ஒரு ஒரு மாதம் நானே ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஐ டிட் நாட் கோ த்ரூ த பிளட் டெஸ்ட் ஈவன். நானே வந்துட்டு தனியாக இருந்து சாப்பிடாம எனக்கு அந்த ஒரு கட்டத்தில் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போனோடனே சரி விட்டுருவோமா திரும்ப வீட்டுக்கு போயிடுவோமான்னு யோசிச்சுட்டு ஒரு 2 மாதம் கேப் எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ கேவ் தட் அட்டெம்ப்ட், பாஸ் ஆக முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் சரி வேற படி அப்படின்னாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன், கண்டிப்பாக யூபிஎஸ்சி விட்டு நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஐ கேவ் திஸ் தேர்ட் அட்டெம்ப்ட்.
1: நிறைய பசங்க நல்ல படிப்பாங்க ஆனால் ஹெல்த் விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதுக்கு நீங்களே ஒரு லீடிங் எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்கிறீங்க. So what do you want to say to those people? நீங்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உணவும் முக்கியம் அப்படின்றது இந்த வகையில் சொல்ல வரேன்.
0: ஸோ எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் நம்ம தான் ரொம்ப முக்கியம், எக்ஸாம் எழுதணும்னா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் எவ்ரி திங் ஆஃப் மை ஹேபிட். காலைல எழுந்திரிச்சு நைட்டு 10 o'clock 10 o'clock தூங்கிடுவேன். படிக்கிறது ஓகே, அடுத்த நாள் கூட படிச்சுக்கலாம். ஐ ஹேட் அ ஃபிக்ஸட் ஸ்லீப்பிங் சைக்கிள். சாப்பிட்றது ஐ ஆல்வேஸ் மேட் ஷுர் 3 வேளை சாப்பிட்ணுமா, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது, அது வந்துட்டு ஐ மேட் இட் அன் ஹேபிட். ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸாம் இருக்கணும்னா சர்வைவ் ஆகணும். அந்த 1 இயர்னாலே நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் முடியும். ஒரு நாள் ஒரு 24 hours உட்காந்து படிச்சிட்டோம், தூங்காமல் படிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் நாள் ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகிடும். இனிஷியலாக ஐ தாட் ஓகே நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக படிச்சிருவோம், காலைல வரைக்கும் படிக்கலன்னா அடுத்த நாள் டேவே ஸ்பாயில் ஆகிடும். இந்த மாதிரி இனிஷியலாக ஸ்கிப் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க. பட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமில் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை காட்டிட்டு அடுத்த நாளுக்காக அதை வந்து தள்ளி வைக்கணும் மேம்.
1: ஸ்ருதியுடைய டெய்லி ஷெட்யூல் படிக்கும்போது என்னவா இருந்தது?
0: ப்ரிலிம்ஸ்க்கு தான் ரொம்ப ரிக்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஏன்னா 2 prelims வந்து கிளியர் ஆகல. மார்னிங் 4:30 எழுந்திரிச்சிட்டு டெய்லி ரிவிஷன் வந்து எனக்கு மேண்டட்ரி. முன்னத்து நான் என்ன படித்தனோ 4:30 to 5:30 அதை ரிவைஸ் பண்ணாமல் அடுத்த நாள் நான் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். 5:30 ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்து 7:30 அகெயின் கிளம்பி கிரவுண்டுக்கு போய் ஓடணும். ஓடிட்டு லைக் ஐ கோ ஃபார் ஜாகிங் இல்லைனா வாக்கிங் ஏதோ ஒன்று போயிட்டு திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப அகெயின் ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங். ஃபுல் டே இதே தான் பண்ணுவேன். தென் ஈவினிங் ரிலாக்ஸேஷன் அகெயின் சிலம்பம் பண்ணுவேன், பைக் போகிறதுனா எங்காச்சும் வெளியே போயிட்டு வர்றது. அண்ட் அகெயின் நைட் எண்டில் அகெயின் ஐல் ரிவைஸ். ரிவைஸ் பண்ணாமல் எதுவுமே இல்லை, அந்த டேவோட எண்ணில் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப ஐல் வேக் அப் நெக்ஸ்ட் டே. சிம்பிளான விஷயம் மேம், ரிவிஷன், ஒரு ஸ்லீப் சைக்கிள், ஒரு டைம் ஷெட்யூல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ அது சிம்பிள் விஷயமாக தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது.
1: ஒரு பெரிய இலக்கை அடையிறதுக்கு வந்து பெரிய பெரிய முயற்சிகள் தேவையில்லை, சிறிய சிறிய முயற்சிகள், ஆனால் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருந்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. இப்போது ப்ரிலிம் சப்ஜெக்ட் படிக்கும்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, இதுக்குள்ளே என்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவாக இருக்கும்னா, எப்படி படிச்சிங்க, எங்களுக்கும் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே தான் நானும் இப்போ கேட்க போகிறேன். ப்ரிலிமினரி சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ப்ரிலிம் எக்ஸாம் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன?
0: ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களோ இல்லை ரெப்பட்டிவாக எழுதுகிறவங்களோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் பிவைக்யூஸ் பார்க்காதது. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை நான் பார்க்காம நான் எப்படி பார்ப்பேன்னா, எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஆஸ்பெக்டில் இருந்தால் தான் மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா யூபிஎஸ்சியில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் நிறையா படிக்கிறோம், நம்ம அதை ரிவைஸ் பண்ணலான்னு எடுத்து ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து எடுக்கும்போது திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து ரிவைஸ் பண்ணதாக இல்லை. ஸோ ரிவிஷன் நான் எப்போவும் பண்ணுவேன். பேசிக் புக்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரே ஒரு புக்கு, அந்த புக்கை தான் நான் கடைசி வரைக்கும் வச்சுருந்தேன். டாப்பர் சொல்கிறாங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் டீச்சர் சொல்கிறாங்களோ, ஐ நெவர் சேஞ்ச் மை புக். ஒரு புக்கில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன்னா 5 தாட்டி ஒரு புக் படிக்கிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. 5 புக்கு 1 தாட்டி கிடையாது. ஐ ஆல்வேஸ் சே திஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு எடுத்துட்டு பேசிக்காக என்சிஆர்டிஸ், 11th and 12th என்சிஆர்டிஸில் எதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் நிறையா ரிப்பீட்டிட் ஆகுதோ அந்த என்சிஆர்டிஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக், ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பிவைக்யூஸ். வெரி சிம்பிள், பிவைக்யூஸை நான் ரிப்பீட்டிவாக சால்வ் பண்ணிட்டு டெஸ்ட் சீரீஸில் அனாலிசிஸ், அவ்வளோதான் மேம்.
1: என்ன ஸ்ருதி சிம்பிளாக சொல்லிட்டீங்க.
0: சிம்பிள் தான், அதை தான் நான் சொல்கிறேனே. சிம்பிளான விஷயம் தான், அந்த சிம்பிள்லேயே நம்ம நிறையா தப்பு பண்ணுவோம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரீஸ் எழுதிட்டு டெஸ்ட் சீரீஸை திரும்பியே பார்க்க மாட்டாங்க, கண்டினியூஸாக 100 tests எழுதுவாங்க, தப்பு எங்கே பண்ணோன்னே தெரியாது. நிறைய பேர் படிச்சுட்டு பிவைக்யூ பார்க்கலான்னு பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு மட்டும் போயிடுவாங்க.
1: சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க ஸ்ட்ராட்டஜியாக, ஆனால் நிறைய வீட்டில் பசங்களை விட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். எங்கள் ஊரில் என்னென்ன புக்கெல்லாம் கண்ணப்படுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இதை படி அதைப்படின்னு அவங்க கொடுத்துருவாங்க. ஒன்று இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பாயிண்ட் அதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கே ஒரு 50

0: புக்கு வாங்கி வச்சுடுவாங்க.
1: கண்டிப்பாக
0: ஆனால் எதையும் திறந்தும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஒரு புக்கை ஒழுங்காக எடுத்து படிங்க, ஆழமாக படிங்க அப்படின்னு சொன்னீங்க. த டெப்த் விச் வி ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சூப்பராக சொல்லியிருக்கீங்க.
2: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
0: கனவு மெய்ப்பட வேண்டும். மகாகவி பாரதியோட இந்த வரிகளை உண்மையிலே கனவு கண்டு மெய்ப்பித்த ஒரு நபரை தான்
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி. ஜெயிக்கலாம் வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
0: அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஒரு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும்?
1: ஸோ யூபிஎஸ்சியில் நான் ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட்க்குன்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஏன்னா யூபிஎஸ்சி நெவர் ஆஸ்க் டைரக்ட் குவஸ்டின்ஸ், தே ஆஸ்க் கான்செப்ட்ஸ். யார் எந்த புக்கு படிச்சிருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சவனால தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்கே படிக்காம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிப்பாங்க. யூபிஎஸ்சி ஸ்மார்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக்கை ஸ்ட்ராங் பண்ணாமல் யூ கான் கோ ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஸ்டேட் நியூஸஸ் தேவை இருக்காது, அதே மாதிரி பொலிட்டிக்கலான நியூஸஸ் படிக்க வேணாம். யூபிஎஸ்சி டிவைக்கு பார்த்து அதில் என்னென்ன தீம்ஸ் கேட்குறாங்களோ அந்தந்த தீம்ஸ் படிச்சாகணும். லெட்ஸ் சே வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்துட்டு வைல்ட் லைஃப் ரிலேட்டடாக, வைல்ட் லைஃப் சான்ச்சுவரிஸ் ரிலேட்டடாக, இல்லை ஏதாச்சும் ஒரு அனிமல் அதோட பிஹேவியர் ரிலேட்டடாக கேட்குறாங்கன்னா, இப்போ நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக வந்துட்டு ஒராங்குட்டான் வந்து இருந்துச்சு ஒரு ஃபாரஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒராங்குட்டானோட பிஹேவியர் என்ன, அது எங்கே இருக்குது, ஏதாச்சும் ஒன்று படித்தா டக்குன்னு அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த இமேஜை ஒரு தட்டி பார்த்து வச்சுக்குவேன். பார்த்தா அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஒராங்குட்டான் பார்த்துட்டு சும்மா ஃபோட்டோவில் பார்த்து வச்சுட்டா, இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க கொரிலாவோட இன்னொரு அனிமலை கம்பேர் பண்ணி அது கொரிலா சைஸ்க்கு சொல்லி க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க. நான் ஃபோட்டோவில் ஒரு தாட்டி பார்த்துருந்தாலே அது ரொம்ப குட்டியான அனிமல்னு தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், அந்த நுவான்சஸ் என்ன பண்ணுறோமோ அதுதான் மேம் ஹெல்ப் பண்ணுவோம்.
0: அதாவது பிக்டோகிராஃபிக் மெமரி எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது, தேவையில்லாமல் ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டுருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்து இமேஜஸ் பார்த்தோன்னா, ஒரு வேர்ட்ஸ் படிக்கிறத விட பிக்சர் பார்க்கும்போது நம்ம மனசில் அது ஆழமாக டக்குன்னு பதிஞ்சிரும், ரீகலெக்ட் பண்ணவும் அது ஈஸியாகவும் இருக்கும். சூப்பரான டிப் கொடுத்துருக்கீங்க மாணவர்களுக்கு. இப்போது நியூஸ் பேப்பர் நான் படிச்சுட்டேன், அது இல்லாமல் மேகசின்ஸ் ஏதாவது இருக்கா படிக்கிறதுக்கு?
1: நான் வந்துட்டு ஒரு இயர்லி கம்பைலேஷன் மேகசின் மாதிரி படித்தேன் மேம். எந்த மேகசின் எடுத்தாலும் மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் ஒன்றே தான் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நிறைய எம்ஃபசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா டேட்டாஸ் நிறையா பண்ணுவாங்க, பட் யூபிஎஸ்சியில் டேட்டா நிறையா கேட்கவே மாட்டாங்க, கான்செப்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஏதோ ஒரு மேகசின் கம்பைலேஷன். இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சியை வந்து பிஐபியிலேருந்து பாருங்கள், இது பட்ஜெட் பாருங்கள், எக்கனாமிக் சர்வே பாருங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இதோட இயர்லி ஆனுவல் அந்தந்த மினிஸ்ட்ரியோடது பாருங்கன்னு சொல்லிட்டு தே ஹாவ் ஆல்ரெடி கிவன் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் வந்துட்டு என்ன இருக்கோ அதை வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி பார்த்தாலே பெட்டராக இருக்கும் மேம்.
0: இப்போது நான் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேசிக்காக ஸ்கூலில் இருக்கிற அந்த என்சிஆர்டி புக்ஸ் படித்தா போதும், அதை தாண்டி ஒரே ஒரு புக் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்.
1: எஸ் மேம், நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லி
0: டெய்லி பண்ணலாம். நோட்ஸ் எடுப்பீங்களா நீங்கள்?
1: நான் நியூஸ் பேப்பர்லேருந்து ஐ டுக் நோட்ஸ் மேம். எதுக்குன்னா ப்ரிலிம்ஸை விட எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஐ யூஸ் டு ரைட், நான் நல்லா தான் எழுதிட்டு இருந்தேன், பட் ஈவன் தோ எனக்கு என்னென்னா பர்ஃபெக்ட் பண்ணணும், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணுங்கிறக்காக மெயின்ஸ் ஆன்சர்ஸ் டெய்லி எழுதிட்டே இருந்தேன். ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வாஸ் ரைட்டிங் மெயின்ஸ் ஆன்சர்ஸ் ரெகுலர்ஸ்லி. அந்த ஆன்சரில் ஹெல்ப் பண்ணுறக்காக நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் நல்ல பாயிண்ட் வந்துச்சுன்னா ரெண்டு புக் வச்சுருந்தேன், ஒன்று ப்ரிலிம்ஸ்க்கு, இன்னொரு புக் வந்து மெயின்ஸ்க்கு. ப்ரிலிம்ஸ்க்கு அதை வந்து சப்ஜெக்ட் வைஸ் டிவைட் பண்ணிட்டு எதில் எல்லாம் நோட்ஸ் கிடைக்குதோ அந்த நோட்ஸ் எடுத்து அதில் எழுதிடுவேன் சப்ஜெக்ட் வைஸ். மெயின்ஸுக்கானதை GS1 GS2 GS3 GS4 போட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் அதை எழுதிக்குவேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி எழுதிட்டு அதை வந்து என்னோட ஆன்சர் எழுதும்போது யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த நியூஸ் எடிட்டோரியலையும் எடுத்து திரும்ப வந்து நோட்ஸில் எழுதிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கீ சஜஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு கீயாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கலை ஃபுல்லாக ஸ்கிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லைன் ரெண்டு லைனை மட்டும் எழுதணும் மேம்.
0: இல்லை நிறைய பேருக்கு புக்கு படிக்கும்போது ஹைலைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன், மொத்த புக்கோட கலரும் மாறி இருக்கும்.
1: அது நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போதே நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துருவாங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியவே தெரியாது. நான் எப்போ சொல்கிற சஜஷன், ரெண்டு தாட்டி மூணு தாட்டி ஒரு புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் தான் எது முக்கியம்னே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் படித்த உடனே எது இம்பார்ட்டன்ட்னா யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது, அதுதான் மேம்.
0: ஸோ ஒரு ஒரு முறை படிக்கும்போது நமக்கு அந்த புத்தகத்துலேருந்து புரிதல் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக மேம்.
0: இந்த ரீடிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்தளவுக்கு யூஸாக இருந்துச்சு?
1: ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மேம். நாம் நினைப்போம் நியூஸ் பேப்பர் ரீடிங் வெறும் கரண்ட்

0: பேசினானே, இட் வில் ஹாவ் அ வெரி பிக் இம்பேக்ட். இப்போது ரீசெண்டாக யூபிஎஸ்சி வந்து பேப்பரை வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. மெயின்ஸ்லாம் பார்க்கும்போது 4 லைன் 5 லைன் ஒரு கேள்வி இருக்கும், டக்குன்னு அந்த கேள்வி ஸ்கிம் பண்ணுறதுக்கு இந்த ரீடிங் ஹேபிட் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம லெஷராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் 5 மணி நேரம் கூட படிக்கலாம், பட் ஐ ஹேட் மை டைம் லிமிட், 1 மணி நேரத்தில் பேப்பரை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டார்கெட் வச்சு பண்ணேன், பட் இன் இம்பாக்டட் வெரி வெல். ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரானாலும் எனக்கும் ஒரு நார்மலாக படிக்கிறவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. என்னால் ஒரு 2-3 ரவுண்ட் ஆஃப் ரீடிங் வந்து பண்ண முடிஞ்சது.
1: ஸோ நியூஸ் பேப்பர் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன?
0: நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறோன்னு ஹாஃப் அடே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அது கண்டிப்பாக கூடாது. மேபி இனிஷியலாக நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நமக்கு வார்த்தை சேர்த்து படிக்கிறது 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆகலாம், அதுதான் மேக்ஸ் டு மேக்ஸ். அதுக்கு ஒரு மாதம் கழிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த எப்படி அந்த டைமை கட் ஷார்ட் பண்ணுறோன்னு பார்க்கணும். சில நியூஸஸ் தேவைப்படாது, சில நியூஸஸ் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்காது, நம்ம ஓவர் டூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோங்கிறத வந்து பார்க்கணும்.
1: ஸோ ஹோல் டே பேப்பர் படிக்கிறோன்னு வச்சுட்டு பேப்பரே பார்த்துட்டு இருக்காம எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறோம் நம்ம அதையும் அனலைஸ் பண்ணணும். நம்முடைய ரீடிங் ஸ்பீட் நம்முடைய பிரைமரி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு பெரிய யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா
1: பியாண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் மெயின்ஸ்க்கு தேவைப்படுது ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது?
0: மேம், ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும். மேம், நான் நல்லா எழுதினாலும் யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும்னா, ஸோ டாப்பர் காப்பீஸ் ஆன்சர் காப்பீஸ் இருக்கும், அதில் பார்த்து தான் நான் ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு இன்ட்ரோ, ஒரு பாடி, ஒரு கன்க்ளூஷன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மொத்தமாக எழுதிட்டு இருந்தேன், ஆன்சர் கரெக்ட் தான், பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்துச்சா? நான் திரும்ப பேரா ஃபார்மேட்டில் எழுதிட்டு இருந்தேன், அவங்க பாயிண்ட் ஃபார்மேட்டில் எழுதினே பாயிண்டாக மாற்றினேன். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நான் நிறைய வர்க் பண்ணேன். சோ என்னோட ஆன்சர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, பாடியில கீ பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எழுதணுமா, நான் ஒரு எஃபர்ட் போட்டாலும் அது வந்து ஹைலைட் ஆகணும். டயக்ராம் இருந்துச்சுன்னா அந்த டயக்ராம் வந்து கார்னர்ல இருக்கணும். மேப் வரையறதுக்கு எனக்கு மேப் எப்படி வரையுதுன்னு தெரியல, எங்க சார் கிட்ட போய் கேட்டோடனே இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா வரைஞ்சு கத்துக் கொடுத்தாரு. நான் வரையற 2 நிமிஷம் ஆகுது ஒரு இந்தியா மேப் வரையறதுக்கு, ஆனா அங்க 10 செகண்ட்ஸ்ல பண்ணும். 100 வீடியோ பார்த்துருப்பேன் எப்படி மேப் வரையிறதுன்னு, ஒரு 1000 தாட்டி ஆச்சு நான் திரும்ப திரும்ப வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சு அந்த 10-15 செகண்ட்ஸ்க்குள்ள அது எப்படி வரையிறதுன்னு கத்துக்கிட்டேன். அதை கத்துக்கிட்டு ஆன்சர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கவங்க நம்ம மிஸ்டேக்ஸ் ஸ்பாட் பண்ணலாம், பட் வி ஆர் த பெஸ்ட் இவால்வேட்டர். என்ன தப்பு பண்றோம், எங்க என்ன ராங்கா போகுதுங்கிறத நம்மளை தவிர வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் எழுதிட்டு ஐ யூஸ் டு செக் திரும்ப என்ன தப்பு பண்ணிருக்கலாம், இங்க என்ன பாயிண்ட் அழகா எழுதிருக்கலாம், இல்ல என்ன பாயிண்ட் பெஸ்டா இருக்கு, நான் எப்படி அதை ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஐ டிட் மை வர்க் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். மேம்,
1: லாட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க போல இருக்கே நீங்க. சரி, இப்போ நான் வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கேன்றப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். முதல் முறை படிக்கும் போது புதுசாக விஷயம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ள இருக்கும், ஆனால் 2வது முறை அந்த புக் எடுத்து படிக்கும்போது ஏற்கனவே படிச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன்ஸ் ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்போம், மேலோட்டமாக படிக்க ஆரம்பிப்போம், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்கிப் த மெயின் விஷயங்கள் எல்லாமே. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்?
0: ஸோ நான் வந்து 4R ஒரு டெக்னிக் வச்சுருந்தேன் மேம். ரீட், ரீகால், ரிவைஸ், ரிப்பீட். ஒரு விஷயத்தை நம்ம 1st தாட்டி படிச்சிருவோம், 2nd தாட்டி படிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஆ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவோம். 2 அட்டெம் நானும் பண்ணேன், அதுக்கப்புறம் தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நிறைய வீடியோ பார்ப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சில ஸ்டடி மெத்தட்லாம் எடுத்துட்டு அடுத்த தாட்டிலேருந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டு புக்கை முடி வச்சுட்டு கண்ணை முடி யோசிப்பேன். நான் ஈஸின்னு நினச்சேன், கண்ணை முடி யோசிச்சா முடியவே முடியாது மேம், அப்படியே ஒரு ஃபுல்லாக ப்ரெஷராக ஃபீல் ஆகும். நம்ம பாடி அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, கண்ணை திறந்து பார்த்துரு பக்கத்தில் தானே இருக்கு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நான் வந்து சப்கான்ஷியஸாக ஓகே புக்கை மூடி வச்சுட்டு என்ன படிச்சனோ அதை நான் வந்து ரீகால் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியுது நான் வந்து எதையுமே புரிஞ்சிக்கல, படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன், ஒழுங்காக படிக்கல. ஸோ அதை எப்படி ஒழுங்காக படித்து அதை வந்து கண்ணை மூடி ரீகால் பண்ண, ஒன்ஸ் நான் ரீகால் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் நானே நல்லா படிப்பேன். எப்படின்னா மேம், நம்ம யாருக்காச்சும் சொல்லி கொடுக்குறோன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி நல்லா படிப்போம், ஏன்னா அவங்க வந்து சொல்லித்தரணும். யாராச்சும் ஏதாச்சும் கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நல்லா படிப்பேன், அவங்க கேட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு செக் வச்சுக்கிட்டேன், கண்ணை மூடி ரீகால் பண்ணணும், அப்போ நீ சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா திரும்ப முதல்லேருந்து படி. ஸோ அந்த ரீகால் பண்ணுறதுக்காக ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் வெரி வெல்.
1: எக்ஸாம் அப்படிங்கிறதே நம்மளுடைய மெமரியை நம்ம எந்த அளவுக்கு ரீகால் பண்ணி அங்கே கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபெயிலியர் வரும்போது நமக்கு அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் வரும். இன்னொன்று, நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும், நம்ம இதுக்கு ஃபிட் தானா, நம்ம இந்த விஷயத்தை சேர்த்துக்கு சரியான ஆள் தானா, நம்ம மேலே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
0: மேம், ஒரு ஃபெயிலியர் வரும்போது ஆப்வியஸாக நமக்கு அந்த செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுது இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர் எதனால வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். நான் 2 தாட்டி ஃபெயில் ஆகும்போது ஐ நியூ தட் ஐ மேட் மிஸ்டேக்ஸ், நான் ஒழுங்காக படிக்கல, நான் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல, என் பாட்டில் என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சோ அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணேன். எவ்ரி ஃபெயிலியர் லேர்னிங்காக தான் எடுத்துக்கிட்டேன்

0: செல்ஃப் டவுட் வரும்போது அந்த செல்ஃப் டவுட்டுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறது தான் யோசித்தேன். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. லைக் நம்மளாக நம்மளை ரிஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபெயிலியர்னால் நான் நல்ல எக்ஸாம்பிள், நல்லா ஸ்கூல் காலேஜ்லாம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். யூபிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் அட்டம் ஃபெயில் ஆகிட்டேன்னா ஃபெயில் ஆகிட்டு எல்லோரும் வேலை இல்லையா வேலை இல்லையான்னு கேட்டோடனே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சோம். 30 எக்ஸாம் எழுதியிருப்பேன் மேம். பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது எஸ்எஸ்சி எழுதியிருக்கேன், குரூப் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், ரயில்வேஸ் எழுதியிருக்கேன், எல்லாம் எழுதியிருக்கேன். ஒன்றில் கூட ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் ஆனதில்லை, அவ்வளோ தர்லேயும் ஃபெயில் தான். அப்போது அதெல்லாம் வந்துட்டு டிஸ்ஹார்ட்டனிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. என்னென்னா யூபிஎஸ்சி அது என்னோடய கேம், நான் எல்லாம் படித்து எல்லாம் எஃபர்ட் போடுறேன், கண்டிப்பாக எனக்கு கிளியர் ஆகுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு, அதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஃபெயிலியர் எப்போவுமே ஒரு லேர்னிங் தான், அந்த லேர்னிங் வந்து எடுத்துக்கோங்க.
1: இப்போ இருக்கிற ஸ்ருதி ஒரு 3 அட்டம்ப்க்கு முன்னாடி இருந்த ஸ்ருதி கிட்ட பேசணும் அப்படின்னா என்ன சொல்ல நினைப்பீங்க?
0: 3 அட்டம்ப்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்ருதி வந்து பயங்கர செல்ஃப் டவுட்டோட தான் மேம் இருந்தா. எனக்கு தெரிஞ்சு உள்ள வரக்கு முன்னாடி நம்மளால முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் டவுட்டோட தான் இருந்தா. பட் அந்த ஸ்ருதி கிட்ட நான் சொல்றது என்னன்னா, அப்பவே நீ வந்து அந்த கான்ஃபிடென்ஸோட இருந்திருக்கணும், உன்னால முடியும்ன்றது. மேபி எனக்கு என் பொட்டன்ஷியல் தெரியல, ஆனா சுத்தி இருக்கவங்கலாம் சொன்னாங்க நீ நல்லா பண்ணுவ நல்லா பண்ணுவேன்னு. சில நேரத்தில் ஒருத்தங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ எங்கள் மேம் இருந்தாங்க ஆப்ஷனலுக்கு, பேப்பர் பார்த்துட்டு ஓகேப்பா நல்லா இருக்குது. நான் என்ன நம்பலை, எங்கள் மேம் அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே நம்ம பேப்பர் நல்லா தான் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ வரைக்குமே ஐ ஹாவ் தட் ஹேபிட், யாராச்சும் சொன்னால் அவங்களோட நல்ல விஷயத்த பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணும். நம்ம சொல்கிற அந்த ஒரு செகண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அவங்க வாழ்க்கையை மாற்றலாம், அவங்க அந்த டிஸ்ஹார்ட்டண்டாக இருக்க மூமெண்ட்டை மாற்றலாம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் இட் இன் மைண்ட், எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க அந்த நல்லதை பார்த்து அந்த நல்லதை சொல்லணுன்றது வந்து ஒரு பழக்கமாகவே உருவாக்கிக்கிட்டேன்.
1: வண்டர்ஃபுல் மெசேஜ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு வெற்றியிலேருந்து கிடைக்கக்கூடிய பாடத்தை விட ஒரு ஃபெயிலேருந்து கிடைக்கக்கூடிய லெசன் தான் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பன்டாக சொல்லியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக
1: ஸ்ருதி, இப்போது இந்த இன்டர்வியூ கேட்டுட்டு ஒரு மாணவர் நினைக்கிறார் நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா, அவர் இன்னைக்கு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் அவங்க ஆரம்பிக்கலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணலாம்?
0: ஸோ இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மேம், டில் டிசம்பர் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா ஈவந்தோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டாலும் இப்போ யூபிஎஸ்சி இஸ் கிவிங் இன் பிட்வீன் 75 days, அந்த டைமில் யூ கான்ட் ஸ்டடி ஆல் த எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட். ஸோ டிசம்பர் வரைக்கும் யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். மெயின்ஸ் எப்படின்னா ஹாஃப் டே ஹாஃப் டே உடச்சிடணும். காலையிலேருந்து மத்திய வரைக்கும் ஐ வில் டூ மை ஆப்ஷனல். ஏன் ஆப்ஷனல்னா அதுக்கு யூ நீட் மோர் கிளாரிட்டி, மோர் அண்டர்ஸ்டாண்டிங். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே ஆப்ஷனல் ஆரம்பிக்கிறது பெட்டர். அதில் 4 months ரெண்டு மாதம் பேப்பர் 1, 2 months பேப்பர் 2, ஒரு டெஸ்ட் முடிஞ்சால் எழுதலாம், இல்லைனா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வச்சு படித்து வச்சிடலாம். காலிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரைக்கும் ஜிஎஸ், ஜிஎஸ் 4 ஸ்டார்ட் பண்ணி ஜிஎஸ் 2, ஜிஎஸ் 1, ஜிஎஸ் 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஎஸ் 4 எத்திக்ஸு, ஒரே சப்ஜெக்ட் படித்தா 120+ நிறையா மார்க் எடுக்கலாம். தென் கம்மிங் டு ஜிஎஸ் 2, பாலிட்டி ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஐஆரும் ஓரளவுக்கு படிச்சிருப்போம், கவர்னன்ஸ் மட்டும் கொஞ்சம் படித்தா போதும். தென் கம்மிங் டு ஜிஎஸ் 1, ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம், சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் படித்தா போதும். ஜிஎஸ் 3 ஹைலி டைனமிக் கரண்ட் அஃபேர்ஸ், மார்க்ஸும் கம்மியாக வரும். ஸோ கடைசி அது படிக்கும்போது டிசம்பர் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் டிசம்பர் வந்துட்டு யூ வில் கோ ஃபார் ப்ரிலிம்ஸ், ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிலிம்ஸ் போயிட்டு பிவைக்யூஸ் பார்க்குறது, தியரி கோர் சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறது இருந்தால் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு வந்து ஓகே. ஸோ May 27 அந்த அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்கன்னா இது வந்து பிளான் மேம். இல்லை இப்போ தான் நான் வந்து பிகினராகவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆப்ஷனல் டிசைட் பண்ணுறது, டைம் எடுத்து 6 months 1 year எடுத்து ஆப்ஷனலை டிசைட் பண்ணிடணும். ஒரு ஆப்ஷனல் பண்ணிவிட்டு படிச்சுட்டு பிடிக்கலன்னு மாற்றுறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் வேஸ்ட் ஆகுது. ஸோ டிசைட் பண்ணிடணும். செகண்ட் விஷயம் NCERT ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஒரு 2-3 months ஆச்சு 11th and 12th NCERT நியூஸ் பேப்பரோடு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் மேம்.
1: சூப்பராக ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து கோச்சிங் கிளாஸ் போய் தான் ஆகணுமா இல்லை வீட்டிலேருந்தே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாமா?
0: நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இல்லை. இப்போ ஃப்ரீயாகவே நிறையா யூடியூப்பில் ரிசோர்ஸஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, ChatGPT இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு கரெக்டாக ஒரு ஷெட்யூலை பிளான் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க கோச்சிங் போயிடலாம் போயிடலான்னு, அதில் வந்து ஒரு 40-50% கூட வராது. தேல் எக்ஸ்பிளைன் என்னென்ன படிக்கலாம் தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம உட்காந்து படித்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும், அந்த எஃபர்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு. இன்ஸ்டியூட் போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம அதுக்கான அந்த வர்க்கை வந்து போட்டாகணும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.

0: இப்போ நான் வந்து வீட்லேருந்தே தனியாக படிக்கிறேன், டாப்பர்ஸுடைய இன்டர்வியூஸ் பார்க்குறேன், அவங்களுடைய பேப்பர்ஸ்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்றப்போ என்னுடைய ஆன்சர்ஸை நான் எப்படி அனலைஸ் பண்ணிக்கிறது, நான் போகிற பாத் வந்து கரெக்டாக இருக்கா, நான் எப்படி வந்து சரி பண்ணி பார்த்துக்கிறது?
1: ஸோ நம்ம இனிஷியலாக வந்து பிவைக்யூஸ் ஆன்சர்ஸ் எழுதுறது பெட்டர் மேம். நம்ம பிவைக்யூ க்வெஸ்சன்ஸ் எடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதிட்டு நம்ம நிறையா கூகுள்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஆன்சர் கீஸ் விடுறாங்க. அந்த ஆன்சர் கீயோட நம்ம இதில் கம்பேர் பண்ணி என்னென்ன நல்ல பாயிண்ட்டை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஆன்சரை எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்வெஸ்சனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா மூணுலேருந்து நாலு லைன் க்வெஸ்சனே இருக்கும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு அந்த க்வெஸ்சன் புரிஞ்சுதா இல்லையான்னு நான் எக்ஸாமினருக்கு காட்டுறது பேஸ்ட் ஆன் ஹவு ஐம் டிவைடிங் த பாடி பார்ட்ஸ். அந்த ரெண்டு பார்ட்டோ மூணு பார்ட்டோ அந்த க்வெஸ்சனை நான் எப்படி பண்ணுறனோ அதை வச்சு தான் தேல்னோ வெதர் ஐ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், பாயிண்ட்ஸை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு எழுதுனா தான் டக்குன்னு பார்த்தோன்னே ஓகே அவங்களுக்கு க்வெஸ்சன் புரிஞ்சுதுன்னு தெரியும்.

0: லாஸ்ட் பாயிண்ட்டாக போயிட்டு நான் கோர் பாயிண்ட் எழுதுனா அது வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஐ ஸ்டார்ட் அனலைசிங் மை பேப்பர். பிவைக்கு எழுதிட்டு அதுக்கு அந்த டாப்பரோட யாரோட ஆன்சர் காப்பி இருக்கோ இல்லை ஏதோ ஒரு கீ இருக்கோ அதோட நான் கம்பேர் பண்ணி என்ன பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணுறேன் இல்லை எப்படி எழுதியிருக்கலாங்கிற மாதிரி ஐ டேக் மை நோட்ஸ் மேம்.
1: நிறைய பசங்க வந்து இங்கிலீஷில் எனக்கு எழுத தெரியாது, சில வேர்ட்ஸ்னால் எழுதிடுவேன், பட் ஒரு எஸ்ஏ கண்டென்ட் அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் பிடிபடாது இல்லையா? ஒரு எஸ்ஏ எழுதும் போது டு யூ நீட் டு யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆர் இல்லை ரொம்ப டிஃபிகல்ட் வேர்ட்ஸே யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குமா?
0: ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு மித்தாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும் நம்மளோட இங்கிலீஷு, நம்ம வே ஆஃப் இல்லை இன்டர்வியூவிலே எடுத்துட்டால் ஐ திங்க் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் போடணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மேம். சிம்பிளான இங்கிலீஷில் எழுதினாலே யூ வில் கெட் மோர் தென் ஆவரேஜ் மார்க். ஸோ நான் வந்து ரொம்ப லேமன் ஸ்டைல் ஆஃப் இங்கிலீஷில் தான் எழுதுவேன். மை எஸ்ஏ மார்க் வாஸ் 119, வெரி குட் ஸ்கோர் தான். ஸோ எப்படி பேசிக்காக எழுதினாலே தில் புட் மார்க். இங்கிலீஷில் காம்ப்ளிகேட்டடாக எழுதுறாங்கன்னா எழுதலாம், பட் எல்லாத்தினாலையும் அது ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ everyone is going to have their own style. நம்ம எப்படி அந்த ஆர்கியூமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்கே தவிர த வேர்ட்ஸ் பர் சே டசன்ட் மேட்டர்.
1: ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஹோப் நிறைய பேருக்கு கொடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து எழுத தெரியும் ஆனால் சிம்பிளாக எழுத தெரியும்னு தயக்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய பதில் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் நம்ம நம்புகிறோம். வில் மூவ் டு இன்டர்வியூ பார்ட். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, மெயின்ஸ் கிளியர் பண்ணியாச்சு, இன்டர்வியூக்கு லெட்டர் வந்துருச்சு, இன்டர்வியூ சுச்சுவேஷன் நீங்கள் எப்போ சொல்லிட்டீங்க. ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் போகும்போது உள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக
1: அந்த டென்ஷனை ரிலீஃப் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் உள்ளே போன உடனே என்ன தோணுச்சு?
0: ஐ வெரி வெல் ரிமெம்பர், இன்டர்வியூ டெல்லியில் நடக்கும். ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் தாண்டி ஒரு ஓகே மாக்கெல்லாம் போயிட்டு, மாக்கெல்லாம் அவ்வளோலாம் நல்லா சொல்லலை, உங்களுக்கு இது தெரியல அது தெரியல போய் படிங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே டிஸ்ஹார்ட்டனிங்காக இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் வர போகிறோம் நமக்கே தெரியாது என்ன கேட்க போகிறாங்கன்னு, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகே போயிடலாம் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ டேயில் போயிட்டேன். எனக்கு லாஸ்ட்டுக்கு பிஃபோர் டேயில் மார்னிங் ஸ்லாட்டு, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான் யோசித்தேன், அடுத்த இருக்க ஹாஃப் அன் ஹவரில் நான் நானாக இருக்க போகிறேன், அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நான் அப்புறம் திருத்திக்க ரெடியாக இருக்கேன். பட் இப்போ நான் பேசாமே விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த கில்ட் எனக்கு லைஃப்லாம் இருக்க போகுது. நான் சீரியஸாகவே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ தாட் அப்ட் லைக் கண்ணை முடி, நான் அது ஒரு செகண்ட் யோசித்தேன், என்ன நடந்தாலும் சரி நான் நானாக இருக்க போகிறேன், அடுத்த அட்டெம்ப்டில் என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐ ஓப்பன் த டோர் போய் உட்காந்துட்டேன்.
1: கேட்ட முதல் கேள்வி என்ன?
0: ஸ்ருதி ஆயு ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னா டக்குன்னு 3 நிமிஷம் கேள்வி கேட்டார் கோயம்புத்தூர் பற்றி. அதாவது இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஐ டோன்ட் நோ தெளிவாக சொல்லலாம் மேம், எவ்வளோ தாட்டி சொன்னாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெரியாமல் ப்ளஃப் பண்ணுறதுக்கு தே எக்ஸ்பெக்ட் யூ டு ஹேவ் தட் ஹானஸ்டி, கான்ஃபிடென்ஸாக பதில் சொல்லணும், என்ன தெரியுமோ அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அவ்வளோதான். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அவர் வந்து கோயம்புத்தூர் பற்றி கேட்டார், கேட்டுட்டு சரி சொல்லுங்கள் ஸ்ருதி அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டு பொறுமையாக அந்த ஆன்சர் சொன்னோடனே அவர் அதுலேருந்து கேள்வி கேட்டார். ஸோ சேர்மன் தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார், அவர் ஒரு 5-6 கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு போர்ட் மெம்பருக்கும் மூவ் ஆகும், ஹாபீஸ் பற்றி கேட்டாங்க. ஸோ ஈகோ ட்ரெக்கிங்கு, சிலம்பம்லாம் என்ன, கெனன் கேர்னா என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷனல் குவஸ்டன்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெக்யூலர் க்வெஸ்சன் எனக்கு என்ன ரொம்ப அப்படியே டக்குனு ஷாக் ஆச்சுன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், என்னோட 4th சேர்பர்சன் நினைக்கிறேன், அவர் கேட்டார் கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ்னு கேட்டார். யூனிவர்சிட்டி நான் சார் பாரதியார் யூனிவர்சிட்டியாருன்னா, இல்லை இல்லை அக்ரி யூனிவர்சிட்டின்னாரு. அக்ரி யூனிவர்சிட்டி ஃபேமஸ் தான். எஸ் சார் எஸ் சார்னா சரி சொல்லுங்கள், அக்ரி யூனிவர்சிட்டியில் கரண்ட்டாக என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கன்னாரு. எனக்கா ரிசர்ச்சா நான் யோசிக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னால் ஐ எம் டேம் ஷியூர் அவர் கண்டுபிடிச்சார். சார் ஐ டோன்ட் நோ சார், ஐ ரீட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் மேம், அவர் டீட்டெயிலாக சொன்னார், எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு தே ஹேட் தட் லெவல் ஆஃப் கிளாரிட்டி. ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோன்னா அந்த லெவல் ஆஃப் கிளாரிட்டியோட சொல்லணும், தட் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங். மற்றபடி எல்லாம் தெரியணுங்கிறது இன்டர்வியூவில் தே டோன்ட் வாண்ட்.
1: நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம், எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவங்க மார்க் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்றதுக்கு பயந்துக்கிட்டே எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் டு பி ஜென்யூன் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த போர்டுன்றது ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக மேம், எந்த ஒரு நாட் யூபிஎஸ்சி எந்த ஒரு இன்டர்வியூ இருந்தாலும் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு நோ எவ்ரி திங் பிஃபோர் நம்ம அந்த ஜாபுக்கு போகிற மாதிரி, தே ஆர் தேர் டு ட்ரெயின் யூ. அவங்களுக்கு என்னென்னா அதுக்கேற்ற பர்சனாக நம்ம இருக்கோமா, கேன் வி ஷோ தட் கான்ஃபிடென்ஸ், அதுக்கேற்ற அந்த வேல்யூஸ் காட்ட முடியுமாங்கிறது தான் தேர் எக்ஸ்பெக்டிங். பட் பீப்புள் வந்து நிறையா படிக்கணும் நிறையா யோசிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க இன்டர்வியூக்கு.
1: அதுக்கு பேரே பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் இல்லையா? உங்களுடைய கான்ஃபிடென்ஸையும் உங்களுடைய ஜெனரிட்டியும் உங்கள் ஹானஸ்டியும் தான் செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. சில பேருக்கு வந்து ஹாபிஸே இருக்காது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக் ஹாபியை வந்து போட்டுடுவாங்க, அதை பற்றி படிப்பாங்க, பட் ஜென்யூன்

0: நாவே ஒரு ஹாபியை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி நேம்ஸேக்கு ஒரு ஹாபியை எழுதிட்டு அதை பற்றி படிச்சுட்டு இன்டர்வியூ போகிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக இருக்கும் மேம். ஏன்னா நம்மனாலே வந்துட்டு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுனா அந்த பர்சனை இது பண்ணிட முடியும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஃபேக்காக அதை படித்தா நம்மளால் க்வெஸ்சன்ஸை கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. என்னோடய ஹாபி எல்லாத்துக்குமே ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு க்வெஸ்சன்ஸ். ஸோ ஈகோ ட்ரெக்கிங் சொன்னேன், நீங்கள் என்ன வேணால் நினச்சிருக்கலாம். அவர் என்னத்தை கேட்டாரு, சரி எங்கெல்லாம் போயிருக்கேன்னு கேட்டாரு. நான் வந்துட்டு கேதார்நாத், பெருமாள் முடி, மேல்முடின்னு 3 இடம் சொன்னேன். சரி கேதார்நாத் சொல்லு, ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் நின்ன, எப்போ வந்த, எவ்வளோ தூரம் எல்லாம் கேட்டாரு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நான் போனேன், நான் வந்து சார் மேலே போகிறதுக்கு 23 சுச்சுவேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அன்னைக்கு மழை வந்துச்சு சார், அதனால அடுத்த நாள் எல்லாமே சொன்னேன். தே வாண்ட் த ஜென்யூனிட்டி. சரி இதில் எங்கே ஈகோ ட்ரெக்கிங் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் இல்லை சார், கீழே வரும்போது நான் குப்பை எழுதிட்டு வரணுன்னே. அவரோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரி குப்பை கவரோட வெயிட் என்னன்னு கேட்டார். தெரியலன்னா தெரியல, பட் நீ டெய்லி அதை பண்ணுற, உன்னால் அந்த கவரோட இது சொல்ல முடியாதா? ஸோ நான் சொன்னேன், சார் 25 kg கவரு, நாங்கள் 2-3 கவர் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு. அதே மாதிரி பிஸ்கெட் சொல்லும்போது, சாப்பாடு போடுவேன்னு கேட்டார். நான் சாப்பாடு போட மாட்டேன் சார், நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்புறம் அப்படின்னாரு. நான் பிஸ்கெட்ஸ் தான் சார் போடுவேன், நான் ஸ்டூடெண்ட்டு, தனியாக இருந்தேன், குக்கெல்லாம் பண்ண முடியாது, நான் பிஸ்கெட்ஸ் வந்து போடுவேன் அப்படின்னோடனே. சொல்லு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எவ்வளோ, எவ்வளோ பெரிய கவர் வாங்குவேன் அப்படின்னு கேட்டார். நான் எப்பவுமே வாங்குவேன், 60 rupees ஒரு பேக்கெட்டுன்னு சொன்னேன். அப்போது They wanted you to know, நிஜமாலுமே அது பண்ணுறீங்களா அந்த ஹாபியை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மேம். நம்ம படிச்சுட்டு போகும்போது டெய்லி நம்ம பண்ணுறத சொல்ல முடியாது அந்த ஹாபியை. இல்லை ஃபேக்காக ஒரு ஹாபி போடும்போது அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளால் தர முடியாது, ரியலாக வந்து ஒரு ரிலேட்டபிளாக சொல்ல முடியாது அதை.
0: ஸோ ஒரு ஹாபிங்கிறது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், உங்களுடைய லைஃப்க்கும் யூஸ் ஆகும் இல்லையா? இப்போ 3வது அட்டம் நீங்கள் கொடுக்கும்போது எந்த கிளாஸஸும் போகலை, ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இனிஷியேட்டிவாக எடுத்துருக்கிற அந்த பயிற்சி மையத்தில் படிச்சிங்க இல்லையா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது?
1: 3rd prelims நான் சொன்ன மாதிரி என் மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னு நான் ப்ரிப்பேர் ரெடி பண்ணிட்டு PYQ-ஸை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் ரெடி பண்ணிட்டேன் மேம். அப்போ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு AICSE யூடியூப் சேனல் இருக்குது, அதில் மிஷன் 1000 விஷன் 100 ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் எல்லா PYQ-ம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் நான் அதை ஃபுல்லாத்தையும் PYQ-ஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை படித்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகினோடனே ஓகே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு இன்ஸ்டியூட்டே இருக்குது, ஸ்டேட் இன்ஸ்டியூட்டே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களும் கிளியர் ஆயிருந்தாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு மனசாக வந்து இறங்கிட்டேன். 75 days தான் இருக்குது இதுக்கு மேலே. நம்ம டெல்லி போனால் ரொம்ப லேட் ஆகிடும், சென்னையிலையும் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரில. ட்ரெயினுக்கும் எனக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் ட்ரெயினில் தான் பார்த்தேன், மெயின்ஸும் அப்படி தான், இன்டர்வியூவும் அப்படி தான். ஸோ ட்ரெயின் ஏறி சென்னை போனோடனே அங்கே போயிட்டு மெயின்ஸ் ஃபுல்லாக அங்கே படித்து மெயின்ஸும் கிளியர் ஆன உடனே இன்டர்வியூக்கும் அங்கேயே கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டைஃபண்டு, ரெசிடென்ஸு, கோச்சிங்கு, கைடன்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸோ எனக்கு வெளியே எங்கேயும் போகாமல் நான் அங்கேயே உட்காந்து படித்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மேம் எனக்கு. அது ஒரு நல்ல ஒரு பியர் குரூப் என்விரான்மெண்ட் செட் ஆகிடுச்சு. எனக்கு பெருசாக மற்றவங்க படிக்கிறத பார்த்தாலும் பயம் வராது, நான் அவங்களையும் சேர்த்துட்டு ஜாலியாக படிச்சுட்டு அப்படியே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ போயிடுச்சு.
0: சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம மூழ்கியே கிடக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த எராவில் படிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கா, இல்லை எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: மேம் ரெண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் சோஷியல் மீடியாஸ் கிவிங் டிஸ்ட்ராக்ஷன், இன்னொரு பக்கம் கண்டென்ட். பட் அந்த கண்டென்ட்லேயே தெர் இஸ் டூ மச் ஆஃப் கண்டென்ட், எது படிக்கிறது எது படிக்க வேணாங்கிற அந்த ஒரு ஆசோலேஷனும் போகுது. ஸோ ஐ வில் சே ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும். எது தேவைன்ற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் தென் தட் நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு வெப்சைட் பிடிச்சிட்டு இல்லை ஒரு சேனல் பார்த்துட்டேன்னா ஐ வில் ஃபிக்ஸ் வித் த சேனல், அதோட வீடியோஸ் மட்டும் பார்ப்பேன். இல்லை எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் ஐ வில் ஹாவ் செப்பரேட் டைம் ஃபார் தட், அந்த ஒரு 1/2 hour 1 hour ஒதுக்கி அதுக்கு சோஷியல் மீடியாக்கே தனியாக கொடுத்துருவேனே தவிர படிக்கும்போது ஐ வில் நெவர் யூஸ் ஃபோன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன், டோன்ட் யூஸ் ஃபோன். ஏன்னா நம்ம டக்குன்னு படிக்கிறோம், டக்குன்னு ஃபோனை பார்த்தோன்னே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், என்ன படிச்சுட்டு இருந்தோங்கிறத மறந்துடுவோம். அதே மாதிரி ஃபோனில் நிறையா ஃபோக்கஸ் போகும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுப்பேன். இப்போ வரைக்குமே என் ஃபோன் சைலண்ட்டில் தான் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். நான் டேப்பில் படிக்கும்போது டக்குன்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா, நான் போய் பார்ப்பேன், 1/2 hour 1 hour எங்கே ஓடுதுன்னே தெரியாது. நோட்டிஃபிகேஷன்லாம் நான் யூஸே பண்ணதில்லை. மெயின்ஸ் வரும்போது எனக்கு ஃபோன் அவ்வளோ தேவைப்படாதனால ஐ யூஸ் பட்டன் ஃபோன் தான். பட்டன் ஃபோன் வச்சுட்டு டேப்பில் மட்டும் ஏதாச்சும் படிக்கிறதுக்கு மட்டும் கண்டென்ட் வச்சுட்டு அதில் சிம்மு போடாமல் அதை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். பட் ChatGPT இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதையும் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுவோம் மேம். ஸோ க்வெஸ்சன்ஸ் படிச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆன்சர் ChatGPT-ல ஆன்சர் கேட்பாங்க. அழகாக 20 points ChatGPT சொல்லலாம், பட் நான் எக்ஸாம் ஹாலில் யாரையும் ரிலே பண்ண முடியாதுல்ல. அது வந்து மென்

0: மென்டல் வயரிங் சொல்லுவோம்ல, மைண்ட் செட் வயர், ஒரு மசில் மெமரி கிரியேட் ஆகிடும். யோசிக்காமல் இன்னொரு விஷயத்த டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு க்வெஸ்சனை படிச்சுட்டு மொக்கையாக இருந்தாலும் 10 பாயிண்ட் நான் எழுதிடுறேன். சாட்ஜிபிடி நல்ல பாயிண்ட் சொல்லிச்சுன்னா 2-3 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் எடுத்துக்கேன். எடுத்தோன்னே நான் எதுக்குமே சாட்ஜிபிட்டியை ரிலே பண்ண மாட்டேன். அதை வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக, ஒரு வேல்யூ அடிஷ்னலாக தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது மேம்.
1: இன்னும் ரொம்ப சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க ஸ்ருதி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இப்போ இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட கூகுள் அடுத்த லெவலில் இப்போ சாட்ஜிபிடி யோசிக்க மாட்டேங்கிறோம். இது வந்து ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுன்னா நம்ம மூளை அதுக்காகவே ட்ரெயின் ஆகிடும். இட் வில் நெவர் திங்க் அபவுட் திங்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐஏஎஸ் கனவு கண்டிப்பாக மனசில் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கும் போது அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நம்ம டாப்பர்லாம் இல்லை, ஒரு டாப்பரால் தான் இப்படிப்பட்ட ஒரு போட்டித் தேர்வுகளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் வரும் இல்லையா. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது தான், அது டாப்பர்ஸ் மட்டுமே அச்சீவ் பண்ணுறது கிடையாது, எல்லாருக்குமானதுன்றதில் உங்களுடைய கருத்து என்ன?
0: கண்டிப்பாக நானே சொல்லுவேன், யூபிஎஸ்சி டாப்பர்ஸ்க்கானது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கானதும் தான். எனக்கே வந்துட்டு அந்த டவுட் இருக்க தான் செஞ்சிச்சு. நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம், நம்மளால் நல்லா இங்கிலீஷ் லைக் இங்கிலீஷ் பேச முடியுமா? அங்கே இருக்கவங்க ஐஐடியிலேருந்து வருவாங்க, சிவில் சர்வெண்ட்ஸோட குழந்தைங்க வந்து படிப்பாங்க, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்போஷர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யூபிஎஸ்சி அதை எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, ஏன்னா யார் வேணால் நினச்சாலும் படிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் மேபி ஒரு புக்கில் இருக்கிறத படித்து சொல்லணும்பாங்க, பட் யூபிஎஸ்சி கம்ப்ளீட்டாக இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சு உன் வார்த்தையில் நீ எழுதினா மட்டும் போதும். அப்போ எனக்கு தேவை அங்கே கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்கே தவிர நான் படித்து மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் எழுதணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நமக்கு படிக்கணுன்ற அந்த இது இருந்தால் மட்டுமே போதுமே தவிர நம்ம இதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காமல் எஃபர்ட் மட்டும் கரெக்டான டைரெக்ஷனில் போடணும் மேம். அதே மாதிரி தப்பை நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும். திரும்ப சொல்லுவேன், யார் வேணால் பாயிண்ட் பண்ணலாம், பட் அது லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, லைக் சூப்பராக எழுதுவார், பட் என்னென்னா ஒரே மிஸ்டேக் நிறைய எழுதுறாரு. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கசகசன்னு எழுதினார், லெஜிபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், நீங்கள் லெஜிபிளாக மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும்னா கிளியர் ஆகிடுச்சு இந்த தட்டி. ஸோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம், அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அது ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோஸ் பார்ப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்ப்பாங்க. வீடியோஸ் பார்க்கும்போதே ஃபோன் பார்ப்பாங்க, அதை படிக்கிற டைமாக கன்சிடர் பண்ணுவாங்க, அது டைமாக இருக்காது, உட்காந்து படிக்கணும். அதுவே நிறையா பேர் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டுறாங்க இப்போது.
1: ஸோ ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கும்போது எவ்வளோ நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே நமக்கு நம்மளே ரீகால் பண்ணி அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி பார்த்தாலே நிறைய விஷயம் நம்ம தெரிய வந்துடும் இல்லையா?
0: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக.
1: ஒரு பேசிக்கான விஷயந்தான் இது. அதாவது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டில் போய் உட்காரும்போது அந்த பதவியில் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். அந்த ஹேண்ட்லிங் உங்ககிட்ட இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம். அதனால தான் இவ்வளோ போட்டிகள் இருக்குது, இவ்வளோ கடினமாகவும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆனீங்கன்னா அப்போது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்போது உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணுன்றதை யோசித்து அதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸ்ருதி.
0: எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து லாங் டேர்மில் யோசிக்கிறதா மேம் பெட்டராக இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் பார்க்காம நம்ம அங்கே ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்க போகிறோம். அந்த ஒரு பீப்புளோடு இருக்கணும்னா அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இப்போ நான் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருந்தாகணும். இங்கே நான் எக்ஸாம்கே ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அங்கே நான் வந்து ஃபைல்ஸ் ஒரு டெய்லியும் வந்து ஒரு 100 பேஜ் 200 பேஜ் படிக்கணும். இப்போ எனக்கு நியூஸ் பேப்பர் கஷ்டமாக இருக்குன்னு நான் ஸ்கிப் பண்ணேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்?
1: ஸோ இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியும் கண்டிப்பாக சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி நம்முடைய வருங்காலத்துக்கான வித்தா அமையும். ஸ்ருதி சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லா மாணவர்களுக்கும் நிஜமா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். நன்றி ஸ்ருதி.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஒலிபரப்பான ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்டீர்கள்.
3: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பார்க்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
4: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
3: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
4: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும் போது போனு, சாப்பிடும் போது

0: போன், ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போன் போன் போன். போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.
1: என்னை

பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒரு எஸ்

சராசரியாக ஒரு நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 இது திரைக்கானம் நிகழ்ச்சி. நான் உங்கள் பூர்ணிமா. திரைக்கானம் நிகழ்ச்சியில 60-70 சிறப்பு பாடல்களை கேட்க இருக்கிறீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க. நிகழ்ச்சியில முதல் பாடல் பி சுஷிலா அவர்கள் குரலில், கண்ணதாசன் வரிகள்ல, குமார் இசையமைப்புல பாடல் 1000 பொய் திரைப்படத்திலிருந்து.

சுஷிலா அவர்கள் குரலில் ஆயிரம் பொய் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 1:05 ஆகுது. FM ரெயின்போ 101.4 இது திரை கானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 சிறப்பு பாடல்கள் கேட்டுட்டு இருக்க இந்த வேளையில அடுத்த பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் பி சுஷிலா மற்றும் ஜமுனா ராணி பாடியிருக்காங்க. வி குமார் இசையமைப்புல.

0: FM 101.4 இனி எல்லாமே தூள.
1: கண்ணம்மா கண்ணம்மா,
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரல்கள்ல கண்ணதாசன் வரிகள்ல எஸ் எம் சுப்பையா நாயுடுடைய இசையமைப்புல பாடல் கேட்டீங்க. பெண்ணை வாழ விடுங்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து சமையலுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதுவும் குறிப்பாக திருமணம் ஆனதற்கு பிறகு அந்த புகுந்த வீட்டு சமையலறையில பெண்ணுடைய ரோல் என்ன அப்படிங்கறதெல்லாம் காமிக்கக்கூடிய வரிகள் அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. அருமையா இருக்கு கேட்கறதுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. நேரம் சரியா 1:15 ஆகுது. திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் வாலியோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமத்தோடு.

சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே, ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும்

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி குரல்கள்ல அவினாசி மணியுடைய இசையில இந்த பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி குரல்கள் அவினாசி மணி இசையமைப்புல, அவினாசி மணியுடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்புல பாடல் கேட்டீங்க. கன்னிப்பெண் திரைப்படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி 60-70 சிறப்பு பாடல்கள் மிகுந்த திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணே பாப்பா திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குரல்ல கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்புல பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோடு

0: இதிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்க, இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
1: டேய், இங்க பாருடா, இந்த குழிக்குள்ள ஒரு குட்டி நாய் விழுந்திருக்கு.
2: சோ பாவம் எல்லாம், அதுக்கு காலெல்லாம் அடிபட்டு இருக்கு.
3: உடனே எடுக்கலாம், வாங்க.
1: அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க.
3: ஆ, அப்படிதான், பொறுமையா தூக்குங்க.
4: அப்பாடா, எப்படியே தூக்கியாச்சு.
2: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.
5: யே, சூப்பர்.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரல்கள்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்புல தெய்வமகன் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 1:34. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. திரை கானம் நிகழ்ச்சியில 60-70 வருட சிறப்பு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் 5 லட்சம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரல்கள்ல, வாலி வரிகள்ல, எஸ் எம் சுபையா நாயுடு இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுளம்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கண்ணதாசன் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரல்கள்ல வேதாவுடைய இசையமைப்புல நான்கு கில்லாடிகள் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 1:42 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சி 60-70 வருட சிறப்பு பாடல்கள், 60-70 சிறப்பு பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ அந்த வரிசையில அடுத்த பாடல் மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா குரல்கள் வாலியோட வரிகள்ல சுபையா நாயுடு இசையமைப்புல பாடல் வந்துகிட்டே இருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு.

0: reclamei dolo.
1: ஹே, ஆஃப்டர்நூன் மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
2: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
2: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
2: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
2: வலிமைக்கு
1: உணவு,
2: அமைதிக்கு
1: இசை,
2: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
2: சோகமானா
1: புத்தகம்.
2: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாம். ரைட்.
2: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வாலி வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன், இசையமைப்புல எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் கேட்டீங்க. நம் நாடு திரைப்படத்திலிருந்து நேரம் சரியாக 1:52 ஆகுது. எஃப் எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில 60-70 சிறப்பு பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததான பாடல் வா ராஜாவா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் எல் ஆர் ஈஸ்வரி, சரளா, எம் ஆர் விஜயா, அஞ்சலி பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு இசையமைப்பு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். வா ராஜாவா திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. இது எஃப் எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோடு.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நேரம் 1:56 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டிருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சி 60-70 சிறப்பு பாடல்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்புல பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலோட நான் சைன் ஆஃப் பண்றேன் இந்த நிகழ்ச்சியோட. மற்றும் ஒரு அருமையான நாள் அருமையான நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் மீ பூர்ணிமா. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதோல. We'll be right back.

0: நேரம் 2 மணி. தொடர்வது.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்வது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி. பாடல்கள் எப்பவுமே வெறும் பாடல்கள் கிடையாதுங்க. சில பாடல்கள் நம்முடைய குழந்தை பருவம், சில பாடல்கள் நம்முடைய நண்பர்கள், சில பாடல்கள் நம்ம குடும்ப நினைவுகள், சில பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தையே நம்மளோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அதனால தான் ஒரு பாடலை கேட்ட உடனே அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பல பல நினைவுகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு இதமான இசை நிகழ்ச்சி தான் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி. எஸ், இதமான இசையில் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை. திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தம்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் என் கனவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாம்

0: நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy. Shana-na-na-na, oh, oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் தூது போ செல்ல கிளியே திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல், காளிதாசனின் வரிகளில் தேவாவின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

2:20:32 நேர்கள் இணைவது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியல். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் உலகம் பிறந்தது எனக்காக திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல், வைரமுத்துவின் வரிகளில் ஆர்.டி. பர்மனின் இசையல்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கும் பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையல்.

நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், காளிதாசனின் வரிகளில் தேவாவின் இசையில்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

2:39 20 நேர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவது கிளியா திரைப்படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல் சங்கர் கணேஷின் இசையில்.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி, பேச்சு கொடுப்போம்.
2: நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா.

0: நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் அது கழுவுற?
0: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல், தேவாவின் இசையில் காளிதாசனின் வரிகளுக்கு.

0: ஆஃப்டர்நூன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 108 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: فموتي ونقول مال اللي إلا مسا مدولة
1: ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க போகிற பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் இளையராஜாவின் வரிகள், இளையராஜாவின் இசையல். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல.
1: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன்?

0: என்ன
1: பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்களின் தகுதி மற்றும் திறமை உலகளாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செமிகண்டக்டர் வடிவமைப்பில் உலகில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 3:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இணைவது அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போறது மலர் வளம். பூ என்பது அழகு மட்டும் இல்லைங்க, ஒருவருடைய வாழ்க்கையோட வளம். மலரோட அழகை அது ஒரு பூவை பார்த்தோம் அப்படின்னா அதை ரசிக்காத மனிதர்களே இருக்க முடியாது. காலையில் எழுந்த உடனே ஒரு மல்லிகை பூவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதோட மனம் நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போகும். கோயில் வாசலில் அந்த மனம் வீசுகிற செவ்வந்தியை பார்த்தா அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். திருமண மேடையை அலங்கரிக்கக்கூடிய ரோஜாக்கள், பண்டிகை நாட்களில் நம்ம வீடுகளில் அலங்கரிக்கக்கூடிய பூக்கள், ஒரு பூவை பார்க்கும்போது நம்ம மனசில் முதலில் தோன்றது அழகு, அடுத்தது அதனுடைய மனம். ஆனால் அந்த பூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை பற்றி நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அந்த பூவை வளர்த்த விவசாயியார் அவர் எத்தனை எத்தனை உழைத்திருப்பார், ஒரு மலர் மலர்வதற்கு எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும், அந்த பூ வயல்லிருந்து சந்தைக்கு எப்படி வருது, ஒரு சின்ன நிலப்பரப்புலேருந்து ஆயிரக்கணக்கான மலர்களை வளர்த்து அதை ஒரு தொழிலாகவும் வருமானமாகவும் மாற்ற முடியுமா? எஸ், முடியும். அதுக்கான ஒரு அழகான உதாரணம் தான் நாகாலாந்துலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்முடைய சமீபத்திய மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்ம பிரதமர் குறிப்பிட்டிருந்த

நாகாலாந்தின் பீக் மாவட்டத்தைச் சேர்ந்த வேசாலு புரோ அவர்களுடைய மலர் சாகுபடி முயற்சி தான் அது. ஒரு சின்ன முயற்சி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாற முடியும் என்பதை எடுத்துக்காட்டுற ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. மலர் வளம் என்கிற தலைப்பில் இன்றைய அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சி. மலர்களோடு, மலர்களை ரசிப்பவர்களோடு, மலர்களின் பின்னால் இருக்கும் உழைப்போடு, மலர் சாகுபடியின் வாய்ப்புகளோடு, முக்கியமாக மலர் சாகுபடி மலர் வளம் என்கின்ற சிந்தனையோடு நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். மின்சார கனவு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்துவின் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சிய நேயர்கள் இணைவது மலர்வளம் என்ற தலைப்போடு. ஒரு பூவோட அழகை ரசிப்பதிலிருந்து அந்த பூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட உழைப்பை அறிந்து கொள்ளக்கூடிய பயணம் இது. நேர்களை, ஒரு பூவை வாங்கும் போது நம்ம என்னங்க செய்கிறோம்? ஒரு பூ கடைக்கு போகிறோம், ஒரு முழம் மல்லிகை கொடுங்க, ஒரு கட்டு ரோஜா கொடுங்க, ஒரு முழம் சாமந்தி கொடுங்க, இல்லை கொஞ்சமாக சாமந்தி வைங்க, இப்படியெல்லாம் கேட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த பூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலகம், அதாவது நம்ம கைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கைகளை கடந்து வந்திருக்கும் அந்த மலர், அதை நம்ம யோசிச்சிருக்கோமா? அதாவது கைகள்னால் மனித கைகள் மட்டும் நான் சொல்லலை, அதாவது முதல்ல ஒரு நிலம், நல்ல ஒரு நிலம் வேண்டும். அதன் பிறகு மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருக்கிறது, வளமான மண்ணாக இருக்கா, அந்த பூ வளர்கிற அளவுக்கான வளமான மண்ணாக இருக்கிறதா. அதன் பிறகு விதை அல்லது கிழங்கு, அதை போட்டு தான் அந்த பூவை வர வைக்கணும். இதுக்கு நடுவில் நீர் வேணும், கண்டிப்பாக நீர் வேண்டும், நீர் பொய்க்கக்கூடாது. உரம் வேண்டும், பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடெல்லாம் வேணும். களை எடுக்கணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். அதற்கு பிறகு அறுவடை, அதற்கு பிறகு தரம் பிரித்தல், பேக்கிங் பண்ணணும், போக்குவரத்து, சந்தை, இறுதியில் தான் நம்ம கைக்கு ஒரு சின்ன பூக்கட்டா வருது. ஸோ பூ என்பது ஒரு இயற்கை பொருள், சும்மா வளர்ந்துருச்சுப்பா அழகா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதற்கு பின்னால் ஒரு விவசாய பொருளாதாரமே இருக்குந்தாங்க சொல்லணும். ஒரு சின்ன பூவுக்கு பின்னாடி ஒரு விவசாயியோட உழைப்பு மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தோட வருமானம் மட்டும் கிடையாது, பலருடைய வேலை வாய்ப்பும் பல தொழில்களுடைய தொடர்பும் இருக்கிறது. ஸோ நாகாலாந்து, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, நாகாலாந்தில் இந்த மலர்ந்த கதை என்ன அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நாகாலாந்து என்றோட நமக்கு என்னங்க ஞாபகத்துக்கு வரும், ஒரு நிறைய மலைகள் இருக்கும் அங்கே, நல்ல க்ரீனரியா, அதாவது பசுமையான இயற்கை வளம் பொருந்திய ஒரு இடம், அழகான பள்ளத்தாக்குகள் எல்லாம் இருக்கும், பழங்குடி கலாச்சாரம் இருக்கும், வித்தியாசமான உணவுகள், அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடம்தான் வந்து நாகாலாந்து. அந்த இயற்கைக்கு மத்தியில் மலர்களும் வளர்கின்றன. அந்த மலர்களை ஒரு பொருளாதார வாய்ப்பாக

மாற்றிய ஒரு முயற்சியை பற்றி தான் மங்கி பாத் நிகழ்ச்சியில் நம்ம பிரதமர் குறிப்பிட்டார். அதாவது இந்த பீக் மாவட்டத்தை சேர்ந்த வேசாலுபுரோ அவங்களுக்கு பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மலர்கள் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் ஒரு நாள் ஒரு எண்ணமாக மாறுகிறது, அந்த எண்ணம் ஒரு முயற்சியாக மாறுகிறது, அந்த முயற்சி ஒரு தொழிலாக மாறுகிறது. இதுதான் இந்த கதையோட ஒரு அழகு. அதாவது ஒரு ஒரு வார்த்தைகளில் சொல்லணும்னா ஒரு ஆர்வம், அதனை தொடர்ந்து அந்த ஆர்வத்தை மேலே மேலே அவங்க யோசிக்கும் போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவை தொடர்ந்து அவங்களுடைய ஒரு முயற்சி, அந்த முயற்சியை தொடர்ந்து சும்மா நானும் ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அதனை தொடர்ந்து அவர்களுடைய உழைப்பு, அதன் உழைப்புக்கு பின்னால் அது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி சந்தைப்படுத்துவது, சந்தை, அதனை தொடர்ந்து அவர்கள் ஈட்டிய வருமானம். ஆர்வம், அறிவு, முயற்சி, உழைப்பு, சந்தை, வருமானம், இந்த ஆறு வார்த்தைகளுக்குள்ளதான் ஒரு முழு தொழில் முனைவு பாடமே இருக்குங்க.

இன்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி சந்தைப்படுத்துவது, சந்தை, அதனை தொடர்ந்து அவர்கள் ஈட்டிய வருமானம், ஆர்வம், அறிவு, முயற்சி, உழைப்பு, சந்தை, வருமானம், இந்த ஆறு வார்த்தைகளுக்குள்ள தான் ஒரு முழு தொழில் முனைவு பாடமே இருக்குங்க. அதாவது நம்ம பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, பெரிசா ஒன்று செய்யணும் அப்படின்னு நாம் வந்து நினைப்போம். ஆனால் அந்த பெரிசா ஒன்று செய்யறதுக்கு ஒரு பெரிய முதலீடு வேணும், பெரிய நிலம் வேணும், பெரிய அலுவலகம் வேணும். நம்ம என்ன பண்ண முடியும், நம்மக்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பணம் இல்லையே, நிறைய பணம் வேணும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறோம். ஆனால் பல முயற்சிகளும் சின்ன சின்ன அளவில் தான் தொடங்கியிருக்கு. மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம், மிகப்பெரிய விஷயங்களை செஞ்சவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன முயற்சிகளுடைய, சின்ன சின்ன ஆர்வத்தினுடைய தொடக்கமாக தான் அது இருந்திருக்கு. எஸ், வேசாலுபுரோ அவர்களுடைய மலர் சாகுபடியும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன அளவில் தொடங்கி ஒரு சிறிய நிலத்தில் அவர்கள் கண்ட ஒரு பெரிய கனவு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து கிருஷி விஜ்யான் கேந்திரா, அதன் மூலமாக ஒரு அறிவியல் முறையிலான பயிற்சியை பெறுறாங்க. அதன் பிறகு கால் ஏக்கர் நிலத்தில் ஒரு மலரை வந்து சாகுபடி பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு அழகான பாடலுக்கு அப்புறமா, மே மாதம் திரைப்படத்திற்காக ஷோபா பாடியுள்ள பாடல், வரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் தான் மீண்டும் இணைகிறோம். மலர் வளம், அதாவது ஒரு சின்ன நிலப்பரப்பு, அதில் ஆயிரக்கணக்கான மலர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய கனவு. அந்த கனவு கைகூடிய நாகாலாந்தின் வேசாலுபுரோ அவர்களுடைய முயற்சியை மையமாக கொண்டு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம போன செக்மெண்ட்டில் பேசும்போது அவர் வந்து ஒரு அறிவியல் முறையிலான பயிற்சியை பெறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் அப்படிங்கிற ஒரு மலர்களை சாகுபடி செய்கிறார். முதல் முயற்சியிலேயே பார்த்தீங்கன்னா 5000-க்கும் மேற்பட்ட மலர்களை அவர் வந்து பூக்க வைக்கிறாங்க. நம்ம பிரதமர் இதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, கால் ஏக்கர் நிலம் தாங்க, நம்ம கேட்கும்போது ரொம்ப சின்னதாக தோணலாம், ஆனால் அந்த சிறிய நிலப்பரப்பில் ஒரு பெரிய எண்ணம் இருந்தது. என்னிடம் என்ன இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும் என்பது தான் முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கு. என்னிடம் இல்லை என்று எண்ணுவதற்கு பதிலாக இருப்பதை வைத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்தால் வாய்ப்புகள் நம்மை சுற்றி இருப்பதை நாம் பார்க்க துவங்குவோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நாம் கவனிக்கணும், அதாவது மலர்களை விரும்புவது வேறு, எனக்கு கூட ஒரு பூ பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வேறு, பூக்களுடைய அழகை ரசிப்பதும் அதன் மனத்தை விரும்புவதும் அதெல்லாம் வேறு, ஆனால் மலர்களை வளர்ப்பது என்பது வேறு, மலர் சாகுபடியை தொழிலாக நடத்துவது என்பது வேறு. ஒரு பூவை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அந்த பூவை வளர்க்க அறிவு வேண்டும், பொறுமை வேண்டும், திட்டமிடல் வேண்டும், சந்தை அறிவும் வேணும். அதனால தான் பயிற்சியின் முக்கியத்துவம் இங்கே அதிகப்படுது. அதாவது இன்னைக்கு காலத்தில் நான் முதல்லையே சொன்ன மாதிரி எந்த ஒரு விவசாயம் செய்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து அந்த மண்ணில் தொடங்கி நீர் இருக்குமா, அந்த மண்ணுடைய வளம் எப்படி, இப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த மண் எப்படி, நீர் வசதி எப்படி, சந்தையுடைய தேவை எப்படி, அறுவடை செய்யும் காலம் என்ன, பூவோட தரம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கும்போது விவசாயம்

அந்த பழைய காலத்து மாதிரியே இருக்கா, இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிற கவலை இன்னைக்கு வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, அறிவியல் வளர்ந்திருக்கிறது. மண் பரிசோதனை இருக்கு, மண்ணை பரிசோதனை செஞ்சு அந்த மண்ணுடைய தரம் இல்லைன்னா வளம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த மண்ணில் எந்த விதையை போட்டால் நல்ல முளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். வானிலை தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த வருஷம் மழை பெய்யுமா பொய்க்குமா இல்லை கொஞ்சமாக தான் பெய்யுமா, அந்த தண்ணீருடைய தேவை நமக்கு எப்படி இருக்கு, எந்த மலருக்கு எத்தனை தண்ணீர் தேவை, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கிடைக்கும். நவீன நீர்ப்பாசன முறைகள் இருக்கின்றன. நோய் மற்றும் பூச்சிக்கொல்லி பூச்சி மேலாண்மை முறைகள் அதெல்லாம் இருக்குது. விதை தேர்வு பற்றிய அறிவு இருக்குது. சந்தை தகவல்களும் கிடைக்கின்றன. இன்றைய விவசாயியை பொறுத்த வரைக்கும் விவசாயி மட்டும் கிடையாதுங்க, அவர்தான் திட்டமிடுபவர், அவர்தான் தொழில் முனைவோரும் கூட. ஸோ எந்த ஒரு விவசாயியுமே வந்துட்டு எந்த மலர் எந்த நிலத்திற்கு ஏற்றது என்ற கேள்வியை ஆரம்பிக்கிற மாதிரியே, எந்த மலருக்கு சந்தையில் தேவை இருக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, எந்த மலருக்கு எந்த சந்தையில் தேவை இருக்கிறது என்பதையும் கேட்க வேண்டும். இந்த இரண்டு கேள்விகளுக்கு இடையில தான் வெற்றிகரமான மலர் சாகுபடி என்கிற ஒரு திட்டமே இருக்குது. மலர் அப்படின்ன உடனே நம்ம நினைவுக்கு வருது அதன் மனம், அதன் அழகு. ஆனால் மலர் வந்து மனம் மட்டும் கிடையாது, அழகு மட்டும் கிடையாது, அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது. ரோஜா, மல்லி, சாமந்தி, ஜவ்வந்தி, சம்பங்கி, கனகாபுரம், தாமரை, செந்தாமரை, கிளாடியோலஸ், ஆர்கிட், லில்லி, ஜெர்பரா, இப்படி பல பல பல பல மலர்கள் இருக்குது. ஒரு ஒரு மலருக்கும் தனித்தனி பயன்பாடும் இருக்குது. அதாவது சில மலர்கள் கோவிலில் பயன்படும், சில மலர்கள் திருமண அலங்காரத்துக்கு, சில மலர்கள் பூ மாலைகளுக்காக, சில மலர்கள் வேறு விதமான அலங்காரங்களுக்காக, சில மலர்கள் பொட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த பூங்கொத்தெல்லாம் செய்வாங்க, அது அந்த பூங்கொத்தெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி சில மலர்கள் வந்து விழாக்களுக்கு, விழாக்களில் தோரணங்களாகவும் அங்கங்கே அழகு பொருட்களாகவும் அங்கங்கே பண்ணுறதுக்காக வந்துட்டு சில மலர்கள் இருக்குது. சில மலர்கள் ஏற்றுமதிக்காக இருக்குது. ஆமாம், மலர் சாகுபடி அந்த ஏற்றுமதியும் ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க. அதனால் ஈவன் இன்னும் சொல்ல போனால் சில மலர்கள் பார்த்தோன்னா உணவுப் பொருட்களில் சுவையூட்டியாகவும் மருந்து பொருட்களாகவும் கூட பயன்படுகின்றன. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பூலேருந்து எத்தனை எத்தனை எத்தனை தொழில்கள் இருக்குன்னா அது ரொம்ப நிறைய, அதை தொடர்ந்து பேசலாம். ஆனால் ஒரு பூ வயலில் வளர்ந்து விட்டது, மலர்ந்து விட்டது அப்படின்ன உடனே அதன் வேலை முடிந்து விடுவது இல்லை. அங்கே தான் அடுத்த கட்டமே தொடங்குகிறது. மலர்களை அறுவடை செய்த பிறகுதான் அவற்றை தரம் பிரிக்க வேண்டும், பாதுகாப்பாக ரொம்ப, ஏன்னா மலர்கள் வந்து மிச்ச பொருட்களை மாதிரி நாட்பட்டு நம்ம வைத்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒரு நாளோ இரண்டு நாளோ மூன்று நாட்களோ அதுக்குள்ளே அது போக வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர வேண்டும். அது வரைக்கும் அது பாதுகாப்பா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பூத்த பூ மாதிரி இருக்கணும்ங்கும் போது அதை ரொம்ப பாதுகாப்பா அந்த பேக்கிங் எல்லாம் பண்ணணும், சரியான வெப்பநிலையில வைத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கலாம், அதை கரெக்டான சந்தைக்கு அனுப்பணும். இப்போ சொல்லணும் அப்படின்னா திருமண அலங்காரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த சூழல்ல அந்த மலர் பேசணும் இல்லையா, ஒரு மலருக்கு பின்னால் ஒரு உணர்வு இருக்கிறது இல்லையா. அதுதான் விவசாயி கிட்ட தொடங்கி வியாபாரியிடம் சென்று அலங்கார தொழிலாளியிடம் சென்று இறுதியில் ஒரு குடும்பத்தின் விழாவை ஒரு மலர் அழகாக்குகிறது அப்படின்னு சொன்னால், இதுதான் ஒரு பொருளோட ஒரு முழு வேல்யூ செயின் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது அதனுடைய மதிப்பு வந்து நம்ம வெறுமனே ஒரு சின்ன பூவாக பார்த்தா தெரியாது. அதோடைய மதிப்பு இத்தனை விஷயங்களையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது அதனுடைய மதிப்பை நாம் உணர்வோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்து ஒரு அழகான பாடலுக்கு அப்புறமா. முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக, முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள ஒரு அழகான பாடல், கண்ணதாசனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ள.

மலர் என்பது அழகுக்காக மட்டும் கிடையாது, அது ஒரு தொழில், அது ஒரு வருமான வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பொருளாதார சங்கிலி, இதெல்லாம் பார்த்தோம். மலரின் பயணம் வயலில் தொடங்கி அங்கே முடியறது கிடையாது, சந்தை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பயணத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். எஸ், வேசாலுப்ரோ அவர்களுடைய மலரின் பயணம் உள்ளூர் சந்தையோடு நிற்கவே இல்லைங்க. நாகாலாந்திலிருந்து பல பல நகரங்களுக்கு பயணம் போயிருக்கு. அவை டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கு சென்றதாக நம்ம பாரத பிரதமர் குறிப்பிட்டாரு. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ளூர் உற்பத்திக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கு. நம்ம இது ஒரு சின்ன விஷயம் தானே செய்கிறோம், இதுக்கு என்ன சந்தை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு கிராமத்தில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் மற்றொரு மாநிலத்திலோ மற்றொரு நாட்டிலோ விற்பனை செய்யப்படலாம்,

ஒரு மாநிலத்தில் உற்பத்தியாகும் மலர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய திருமணத்தை அலங்கரிக்கலாம். இதுதான் சந்தையின் ஒரு பரந்த உலகம்னு சொல்லலாம். ஒரு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இல்லை. இன்றைய காலத்தில் உற்பத்தி மட்டும் கிடையாது, இந்த மார்க்கெட்டிங் அதாவது இந்த சந்தையை அறிவது அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியம். அதே மாதிரி மலர் சாகுபடியில் பெண்களின் பங்கு எப்படி இருக்குங்க, ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வீட்டு தோட்டம் முதல் ஒரு சிறிய வணிகத் தோட்டம் வரைக்கும் பெண்கள் பல்வேறு நிலைகளில் பங்கேற்றிருக்காங்க, பங்கேற்கவும் முடியும். மலர் பறித்தலாக இருக்கட்டும், மாலை கட்டுதலாக இருக்கட்டும், பூ அலங்காரமாக இருக்கட்டும், இல்லைனா அந்த பூங்கொத்துகள் ஒட்டி தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா உலர் மலர் அலங்காரம் செய்வதாக இருக்கட்டும், ஒரு சின்ன அளவிலான ஒரு பூந்தோட்டம் அதாவது ஒரு நர்சரி வைக்கிறதா இருக்கட்டும், பூச்செடிகளை கூட விற்பனை செய்யலாம். மலர் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய, அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய துறைகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு பெண்ணிடம் திறமை இருந்தால் போதும், அந்த திறமை வருமானமாக மாற்றக்கூடிய பாதையை உருவாக்குவது அதுதான் இந்த தொழில் முனைவு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இளைஞர்களை பற்றி நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இளைஞர்கள் இன்றைய காலத்தில் விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் விவசாயம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைய விவசாயத்துடன் டெக்னாலஜி இணைகிறது. அதாவது டேட்டா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் சேல்ஸ், பேக்கேஜிங், கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ், பிராண்டிங், ஃபோட்டோகிராஃபி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இருமா என்னம்மா சொல்கிற, அதாவது தகவல்களை பெறுவதோ, இணைய வழி சந்தை படுத்துதலோ, இணைய வழியிலேயே விற்பனை செய்வதோ, இல்லைனா குளிர் சங்கிலி தளவாடங்கள், கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா குளிர் சங்கிலி தளவாடங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக ஒரு குறைந்த வெப்பநிலையில் தான் பாதுகாப்பாக சேமித்து வைத்து உரிய இடத்திற்கு உரிய நேரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஸோ இந்த தளவாடங்களாகட்டும், தரப்படுத்துவதாகட்டும், புகைப்படவியல், அதாவது எந்த அளவுக்கு நம்முடைய ப்ராடக்ட், அதாவது நம்ம ஒரு மலர் உற்பத்தி செய்கிறோம்னா அந்த மலர்களை எத்தனை அழகாக காண்பிக்கிறோம், எத்தனை அழகாக சந்தைப்படுத்துகிறோம், அந்த இடத்துல புகைப்படவியலும் வருது. சமூக வலைத்தளங்களில் சந்தைப்படுத்துவது, இது அனைத்துமே விவசாய பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்த உதவக்கூடிய துறைகள். இந்த அத்தனை துறைகளிலுமே வேலை வாய்ப்புகளும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதாவது ஒரு இளைஞர் நேரடியாக வயலில் இறங்கி தான் வேலை செய்யணும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. அவங்க விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதலில் ஈடுபடலாம், இல்லைனா அதை எப்படி பேக் பண்ணலாம், எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம், நர்சரி நடத்தலாம், இல்லைனா அழகு பொருட்களாக இந்த மலர்களை, அதாவது அப்படியே வயல்லேருந்து வரக்கூடிய மலர்களை அழகு பொருட்களாக மாற்ற கூடிய அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணலாம். ஸோ அதனால விவசாயம் என்பது வயலில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நான் சொல்ல எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு செயின் பிஸ்னஸ் தாங்க, அது ஒரு சங்கிலி, அந்த சங்கிலி வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் சொன்னேன், வயலில் தொடங்கி சந்தை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்கோ சிஸ்டம் தான் இந்த மலர் வளம் என்பது. சரி, தமிழ்நாட்டுக்கும் மலர்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் மலர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப பழமையானது. மல்லிகை அப்படின்னு சொன்னாலே உடனே நமக்கு மதுரை வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, தோட்டக்கலை பகுதிகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். மலர்கள் அப்படின்னா தோட்டக்கலை பகுதிகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். கோவில்கள் நினைவுக்கு வரும், திருமணங்கள் நினைவுக்கு வரும். பெண்களின் கூந்தலில் மலர்கள் அப்படி அதை அலங்கரிக்கக்கூடிய அந்த மலர்கள் அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோங்க. விழாக்களில் மலர் அலங்காரம் செய்யக்கூடியது அதெல்லாம் அதுவும் இன்னைக்கு தேதிக்கு சொல்ல போனோன்னா நிறைய, அதாவது முன்னாடியெல்லாம் ஒரு நாலு பூவை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தொங்க விடுறது அந்த மாதிரி கிடையாது. இப்போ அலங்காரம் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குது, அத்தனை அழகுகள் அப்படி ஒரு நிறைஞ்சிருக்கு. அதனால் மலர் என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் கூட மலர்களுக்கு என்று ஒரு தனி இடமே இருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற சங்க இலக்கியத்தில் திணைகளோடு இயற்கையும் தாவர உலகமும் இணைந்திருக்கின்றன. மலர் என்பது வெறும் ஒரு அழகு பொருள் மட்டும் கிடையாது, அது நம்முடைய பண்பாட்டின் ஒரு பகுதி. மலர் என்றால் அது ஒரு உணர்வு. அதாவது ஒருவரை வரவேற்கணும் அப்படின்னா என்ன செய்வோம், மலர் கொடுக்குறோம். வாழ்த்து சொல்லணும், மலர் கொடுக்குறோம். திருமணத்தில் மலர், பிறந்த நாளில் மலர், விழாவில் மலர், கோவிலில் மலர், வெற்றிக்கு மலர், நினைவஞ்சலியில் கூட மலர். அதாவது மனித வாழ்க்கையின் பல தருணங்களிலும் மலர் இருக்கிறது. ஏன்னா மலருக்கு ஒரு மொழி இருக்குது, அது பேசாது, ஆனால் நம்முடைய உணர்வை அப்படியே

வெளிப்படுத்தும். ஒரு சின்ன மலர் கொத்து கூட நான் உன்னை நினைச்சேன் என்று சொல்ல முடியும். மலரின் பின்னால் இருப்பது அந்த விவசாயியின் பொறுமை. ஒரு பூவை பார்த்தால் அது அதன் மலர்ந்த நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் விவசாயி அதுக்கு முன்பே அதோடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார். இத்தனை விஷயங்களையும், அதாவது ஒருவருடைய வரவேற்பில் தொடங்கி இறுதி நாள் வரைக்கும் போகக்கூடிய இந்த மலர், விதை, முளை, செடி, இலை, மொட்டு, மலர், அறுவடை, இது கடையில் எத்தனை எத்தனை சவால்கள். மழை சரியாக இல்லாமல் போகலாம், அதிக இல்லைனா அதிகமாக மழை பெஞ்சிடலாம், இல்லைனா பூச்சி தாக்கிடலாம், நோய் வரலாம், சந்தை விலை மாறலாம், அறுவடை நேரத்தில் ஒரு போக்குவரத்து பிரச்சனை ஏற்படலாம். இவ்வளவு சவால்களையும் தாண்டி ஒரு மலர் சந்தைக்கு வருகிறது. அதனால் ஒரு முறை நம்ம அடுத்த முறையிலேருந்து ஒரு பூ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி அந்த விவசாயியும் நினைத்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னால் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ பாடியுள்ள பாடல், பழனி பாரதியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில தான் இணைகிறோம். ஸோ மலர்களுடைய உலகம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மலர் சாகுபடியில் அறிவியல், தொழில்நுட்பம், சந்தையின் பங்கு, இதை பற்றி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ மலர் சாகுபடியில் மதிப்பு கூட்டல் என்கிற ஒரு விஷயமும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் பார்த்தோம். அதாவது வெறும் பூ அப்படியே வந்து கொண்டு போய் கொடுக்கறது இல்லை, அது ஒரு மாலைகளாகவோ பூங்கொத்துகளாகவோ பூ கூடைகளாகவோ திருமண அலங்காரமாகவோ எப்படி ஒரு உலர் மலர் பொருட்களாகவோ இல்லை நிறைய மலர் சார்ந்த கைவினை பொருட்களாகவோ இப்படி ஒரு விவசாய பொருளை அதன் ஆரம்ப வடிவத்தில் விற்பதை விட அதனை அதனுடைய மதிப்பை கூட்டி அது ஒரு திறமையான விஷயம். அதாவது அது அந்த சந்தையுடைய அறிவு, அந்த சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த அறிவுடன் ஒவ்வொரு மலருடைய மதிப்பையும் மிக மிக மிகப்பெரிய அளவில் கூட்ட முடியும். அதனால் மலர்களை வளர்ப்பது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதாவது அதனுடைய மதிப்பை உருவாக்குவதும் கூட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோன்னா மலர் சாகுபடி அப்படின்னு பேசும்போது மலர்களை பற்றி பேசும்போது சுற்றுச்சூழலை பற்றியும் இயற்கையை பற்றியும் பேசாமல் இருக்கவே முடியாது. மலர்கள் இயற்கையோட ஒரு முக்கிய அங்கம். மலர்கள் பூச்சிகளுக்கும் தேனீக்களுக்கும் பல்வேறு சூழலியல் தொடர்பான தொடர்புகளை உருவாக்குகின்றன. மலர் தோட்டங்கள் இயற்கையின் அழகை மட்டும் அதிகரிப்பதில்லை, ஆனால் விவசாயத்தில் எந்த பயிரா இருந்தாலும் அதோட நிலம், நீர், உரம், பூச்சி மேலாண்மை ஆகியவற்றை பொறுப்புடன் கையாள்வது அவசியம். அப்படி கையாளும் போது அது இயற்கையே ஒரு ஒரு பேலன்ஸ்டா வச்சிருக்கு. அதுதான் எக்கோசிஸ்டம் என்பது இல்லையா? நாம் இன்னைக்கு இன்றைய வளர்ச்சியை பற்றி மட்டும் பேசுகிறோம், ஆனால் அதே சமயத்தில் எதிர்கால தலைமுறையினர், எதிர்கால சந்ததியினர் இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், அதனால் வளம் வேண்டும், அதனால் நிலையான ஒரு வருமானம் வேண்டும். ஆனால் அந்த வருமானம் இயற்கையோடு இணைந்த வருமானமாகவும் இருக்க வேண்டும். அதாவது நாம் அனைவரும் உடனே விவசாயியாக மாறிடணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லைங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை நிச்சயமாக சிந்திக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? ஒரு வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்கலாம், அங்கே ஒரு மாடி தோட்டம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிறிய ஒரு நிலப்பகுதி இருக்கலாம், ஒரு திறமை இருக்கலாம், ஒரு ஆர்வம் இருக்கலாம், ஒரு குடும்ப தொழில் இருக்கலாம், அதை எப்படி மேம்படுத்தலாம்? இதுதான் நாம் வந்து வேசாலுப்புறம் அவர்களுடைய கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிந்தனை. இதுதான் சிறிதாக இருப்பது என்றைக்குமே பிரச்சனை இல்லை, ஆனால் சிறிதாகவே நின்று விடுவது தான் பிரச்சனை இல்லையா? ஒரு சின்ன முயற்சி அதோட அறிவோடு வளர்த்து கொண்டே போனோம் அப்படின்னா ஒரு விவசாயி ரொம்ப அழகான மலர்களை வளர்த்துருக்கிறார் இல்லையா? அந்த மலர்களுக்கு சந்தை இல்லைன்னா அவருடைய உழைப்பே வந்து மொத்தமாக வீணாய் போயிருக்கும். ஆனால் அவர் அதையும் விடாமல் எங்கே அந்த அவருடைய மலர்களுக்கான சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அதை இறுதி வரை கொண்டு போய் சேர்த்தும் இருக்கிறார்.

ஸோ ஒரு அலங்கார தொழிலாளியிடம் ஒரு மலர் வருது அப்படின்னா அது பல்வேறு நிலைகளை கடந்து தான் அந்த மலர் அங்கே வருது. அதனால் மலர் என்பது ஒரு பெரிய சின்னதாக நான் சொல்ல மாட்டேன், ஒரு மிகப்பெரிய பொருளாதார சங்கிலி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மலர் வளம் அப்படிங்கிறதே. மலர்கள் அதிகமாக விளைவிப்பது மட்டும் வளம் அல்ல. ஒரு விவசாயி, அவருடைய குடும்பம், ஒரு கிராமம், அவர்களை சுற்றியுள்ள வேலை வாய்ப்புகள், சந்தை, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளர்கிறது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வளம். இன்றைய விவசாயமும் வெறும் பயிர் வளப்பாக மட்டும் இல்லாமல் அறிவியல், தொழில்நுட்பம், திறன், சந்தைப்படுத்துதல், தொழில் முனைவு ஆகியவற்றின் இணைப்பாக மாறி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வளம். வேசாலுபுரோ அவர்களுடைய கதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதுதான். ஒரு சின்ன முயற்சி பலருக்கு உத்வேகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். மலர்கள் வந்து தன்னை சுற்றி இருக்கிற இடத்துக்கு மட்டும் அழகு சேர்ப்பது இல்லை, அந்த மலர்களை போன்று நம்முடைய நல்ல வார்த்தைகளும், ஒரு சின்ன ஊக்கம், ஒரு நல்ல செயல், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையுமே அழகாக மலர செய்வது இல்லையா. இந்த எப்படி வந்து நான் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3:52 ஆயிடுச்சு. எப்படி நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மலரட்டும் முயற்சிகள். ஏன்னா ஒரு முயற்சி தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக வந்திருக்கு. ஒரு மொட்டு மலராக மாறுவதற்கு ஒரு நேரம், பொறுமை மற்றும் பராமரிப்பு எல்லாமே தேவைப்படுவது மாதிரி, ஒரு முயற்சி வெற்றியாக மாறுவதற்கும் காலம் தேவை. எல்லா வெற்றிகளும் முதல் நாள்லேயே அப்படியே வந்து கிடச்சிடாதுங்க. ஒரு சில நேரங்களில் தோல்விகளும், குறைவான விளைச்சலும், சந்தை சவால்களும் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு அனுபவமாக, ஒரு புதிய பாடமாக பார்க்கணும். அதே மாதிரி தான் குழந்தைகள் ஒரு விதையிலிருந்து செடி வளர்ந்து ஒரு மலர் மலர்வதை பார்த்தால் வாழ்க்கையில் எதுவும் உடனடியாக கிடைப்பதில்லை என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மலர் வளரில் வயலில் இருப்பதில் இருந்து அது இறுதி, அதாவது இறுதியாக அது ஒரு அலங்கார பொருளாக மாறும்போது அதனுடைய மதிப்பு உயர்கிறது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒவ்வொரு வளத்திலிருந்தும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவோட பல்வேறு காலநிலைகளும் இயற்கை வளங்களும் பல வகையான மலர்களையும் தோட்டக்கலை வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒரு சிறிய மலர் முயற்சி நமக்கு பொறுமை, தொழில் முனைவு என்பது போன்ற பல்வேறு இயற்கையின் பல ஒரு முக்கியத்துவத்தை வந்து நமக்கு ஒரே நேரத்தில் உணர்த்தி இருக்கிறது. மலர்களை மதிப்போம், விவசாயத்தை மதிப்போம். ஆமாங்க, அடுத்த முறை ஒரு பூ வாங்குகிறோம் அப்படின்னா அதோட அழகையோ விலையையோ மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோட உழைப்பையும் நினைத்து பார்ப்போம். ஒரு மலர் அழகாக மலர்வதற்கு விதைப்பு முதல் பராமரிப்பு வரை பல்வேறு மாதங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் தேவைப்படுது. அதனால் அந்த மலரை மதிப்பது என்பது அதை வளர்த்தவரின் உழைப்பையும் மதிப்பதற்கு சமம். அதே மாதிரி வேசாலுபுரோ அவர்களுடைய கதை மேலும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தருது. என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கும் எந்த ஆர்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு திறமையாக மாத்துங்க, அந்த திறமையை ஒரு முயற்சியாக மாத்துங்க, அந்த முயற்சி ஒரு வாய்ப்பாக மாறி ஒரு தொடக்கத்தை என்னைக்குமே சிறியதாக நாம நினைக்கவே வேண்டாம். ஏனால் ஒரு சின்ன மொட்டுக்குள்ள தான் ஒரு நிறைந்த ஒரு மலர், மனம் வீசக்கூடிய ஒரு மலர் மலர்ந்திருக்கும். ஸோ எந்த ஒரு சின்ன முயற்சிக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் மறைந்திருக்கலாம். வளர்ச்சி என்பது ஒரு சின்ன விதையிலிருந்து தாங்க தொடங்குது. அந்த சின்ன விதை, ஒரு மொட்டு, ஒரு மலர், ஒரு தோட்டம், ஒரு தொழில், அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு குடும்பத்தோட வருமானம், ஒரு சமூகத்தோட வளர்ச்சி, இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் எண்ணங்களில் எப்போதும் மலர்களை போன்ற நல்ல விஷயங்கள் மலரட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜி. ஸோ நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு அழகான பாடல், ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். ஸோ மீண்டும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் 5 மணிக்கு இணைகலாம். அது வரைக்கும் கேட்டு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு

சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். உலக அளவில் செமி கண்டக்டர் வடிவமைப்பு துறையில் ஈடுபட்டுள்ளவர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நிலையத்தில் நேரம் 4:03:20 ஆகிக்கிட்டிருக்கு. நேர்கள் இணைவது
2: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?

ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் ராஜி. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜோடி யாருன்னு பார்த்தா சிரிப்பும் கண்ணீரும் தாங்க. இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திச்சுக்கவே சந்திச்சுக்காது. அப்படி இரண்டும் சந்தித்து விட்டால் அதை விட அழகான தருணம் வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் விளையாடினது தாங்க. அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான கேம் தான், எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுப்போம். ஸோ நேர்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக, 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4. ஸோ நேர்கள் டயல் இன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ள நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். இதயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையல்.

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். ஸோ நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல்களை நீங்கள் பாட போகிறீங்க. 2986000038 அல்லது 2952525554 இந்த எண்களில் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? கொடமாண்டப்பட்டியிலிருந்து ஜெயசீலன். சரி, உங்களுக்கான வார்த்தை சங்கீத மேகம் சார்.
1: சங்கீத மேகம், அந்த பாடல் அறிக்கிறதுமா? சங்கீத மேகம்,
0: ஆமா, அதுக்காக தான் அந்த வார்த்தையே கொடுத்தேன்.
1: வேற என்ன பாடல்?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: நன்றிமா.
0: நன்றி சார். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. சரி, ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் சங்கீதம் அல்லது சங்கீத மேகம். இந்த

0: வார்த்தைகள்ல யாராவது ஒரு பாடலை சொல்லுங்கப்பா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: பல்லாவரம் காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார் மேடம்.
0: செந்தில்குமார், உங்களுக்கான வார்த்தை சார், முதல்ல உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி
1: பண்ணிடுங்களேன்.
0: சங்கீத மேகம், இந்த வார்த்தையில ஒரு பாடல் துவங்கும், அது என்ன பாடல்?
1: சங்கீத மேகம் என் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கும் காலம் நாளை என் கீதமே என்றும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்வு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா பாடிட்டீங்க சார். நன்றி நன்றி தொடர்பு கொண்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா பெரும்பாக்கத்தில் இருந்து உங்களுக்கான, அம்மா நீங்க வந்து காலையில கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 10 மணிக்கு இல்லையா?
2: அடுத்த
0: நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. சரிங்களா. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். யார் இங்கிருந்து?
3: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு சூப்பரான இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் மேடம்.
0: ஈஸியா?
3: நான் 60 வயசு ஆயிடுச்சு, பழைய பாட்டு தான் தெரியும்.
0: பழைய பாடல்கள்லாம் நிறைய இருக்குங்க. நிலா, நிலாங்கிற வார்த்தையில சொல்லுங்க.
3: அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா.
0: இன்று அப்படின்னு ஆரம்பிக்குது, பரவாயில்ல நான் எடுத்துக்கிறேன்.
3: சோகம் மேடம்.
0: நன்றி நன்றி சார், அழகா பாடிட்டீங்க, நன்றி. வணக்கம். ஹலோ, கேக்குதுங்க? கலா. கலா எங்கிருந்து பேசுறீங்க?
4: அரக்கோணம்.
0: அரக்கோணம் கலா. சரி, கலாவிற்கான வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கொடுக்கலாமா? வானம்.
5: போரூரிலிருந்து
0: பொன்ராஜ். சரி, உங்களுக்கான கேள்வி, ஐ மீன் உங்களுக்கான வார்த்தை தாலாட்டு. ஆமா, தாலாட்டு அப்படிங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல்கள்.
5: நன்றி
0: நன்றி நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம், தமிழின்
0: உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். சரி, உங்களுக்கான வார்த்தை மீண்டும் தாலாட்டு அப்படிங்கிற வார்த்தையிலேயே
6: சொல்லுங்களேன். தாலாட்டு பொறிந்து ஏறு பாட்டுக்கு நானடிமை.
0: சூப்பர்.
6: பாட்டுக்கு நானடிமை.
0: நன்றி நன்றி நன்றி தொடர்பு கொண்ட பாடினத்துக்கு நன்றி. நேர்கள் எல்லாமே வந்து பக்காவா உடனே உடனே ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதப்பா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களா நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதர் ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நிகழ்ச்சியில தான் மீண்டும் இணைகிறோம். சோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கண்டுபிடிக்க போறீங்க. சோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: திருமயசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
3: விஸ்வநாதன் சார், உங்களுக்கான கேள்வி, அதாவது வார்த்தை, காற்று.
4: சரி, லோவா கேக்குது, சொல்லுங்க.
3: காற்று, காற்றுங்கிற வார்த்தையில நீங்க ஒரு பாடல் பாடுங்க. காற்று என தொடங்கக்கூடிய வார்த்தை பாடல்.
5: காற்று எந்தன் தீபம் காணாமல் ஒன்றே தேடுதே.
3: நன்றி நன்றி நன்றி சார், ரொம்ப அழகா பாடிட்டீங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்.

0: எங்க இருந்து சார்?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவபாசன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை பனி.
1: பனிதிடும் மலர் வேணும் உன் பார்வை ஒருவரம். பனிதிடும் மலர் வேணும் உன் பார்வை ஒருவரம். இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிதிடும் மலர் வேணும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். உங்க பெயர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களோட ரேடியோ வால்யூமை, உங்களுக்கு லைன் கிடச்சிருச்சுன்னா முதல்ல உங்களோட ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் என் கூட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 298-6-00-38 அல்லது 295-2-05-54 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வருஷம் 16 திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன கேம் விளையாடிட்டுருக்கோம், ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடலை நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: சரவணன் மேடம், புதுக்கோட்டை.
0: சரி சரவணன் சார், உங்களுக்கான கேள்வி, ஒரு திசையின் பெயர்ல துவங்கக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
1: ஒரு
0: திசை, திசை தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, எந்த திசை ஆனாலும் பரவாயில்ல.
1: கிழக்கு வேற எதனா சொல்லுங்களா மேடம்.
0: இல்லை, இதுவே வந்து ஈஸி தாங்க, நிறைய இருக்கு, நிறைய பாடல்கள் இருக்கு.
1: ஒரு தலை இல்லையே, வேற எதனா சொல்லுங்களா.
0: சரி ஓகே, நீலம் அப்படிங்கிற வார்த்தையில துவங்க கூட பாடல் சொல்லுங்களேன். நீலம்,
1: நிலவு பாட்டு, நிலவு
0: நிலவு இல்ல, நீலம், நீலம்னு சொன்னேன், கலர் ப்ளூ. சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா, நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், நான் பிரகாஷ், புரசை வாக்கம்.
0: புரசை வாக்கத்துல இருந்து பிரசாத், உங்களுக்கான கேள்வி சார், மௌனம்.
2: மேடம்,
0: மௌனம்,
2: மௌனம்,
0: ஆமா.

0: நானும் அதே பாடல் நினைச்சேன். நன்றி நன்றி சார், நன்றி தொடர்பு கொண்டதுக்கு. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜி மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா? ரதி பாலாஜி. ரதி பாலாஜி அம்மாக்கு ஒரு நல்ல வார்த்தையா, ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுவோமா? பூங்காற்று.
1: பூங்காற்று புதிதானது,
0: ரொம்ப ஈஸியா குடுத்துட்டேனோ. நன்றி.
1: ஒரு பாட்டு தான் பண்ணுமா?
0: ஆமா, ஒரு பாட்டு தான் பாடணும். நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல?
1: சரிம்மா சரிம்மா.
0: நன்றி நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், படப்பையிலிருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
0: படப்பையிலிருந்து ராஜி, ராஜிக்கான வார்த்தை மனம்.
2: மனம் மனம் திசையில போட்டமா?
0: நான் கேட்ட கேள்விக்கு தானே நீங்க பதில் சொல்லணும். நீங்க சொல்ற பதிலுக்கு ஏத்த மாதிரி நான் கேள்வியை வந்து மாத்தி வச்சுக்குவா.
2: சொல்லுங்க, என்ன சொன்னீங்க?
0: மனம்.
2: மனம் மனம்னா மனம் மனம் மனமா மனமா?
0: மனம் மனசு, இதயம் மனசு.
2: மனசு மனசு மனசு
0: அவ்வளவுதான்.
2: தெரியல தெரியல மேடம். ஓகே மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன். இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லுவோமா?
3: எனக்கான ஒரு ஈஸியான வார்த்தையா சொல்லுங்க மேம்.
0: ஈஸியான வார்த்தை கண்கள்.
3: கண்கள், ஓகே. கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போத அது என்ன சின்ன சிரிப்பே, ஒரு கள்ள சிரிப்பே, என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைந்தாய்.
0: சூப்பர், நன்றி நன்றி நன்றி சார்.
3: தேங்க்யூ மேம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், ஹலோ. எல்லா வார்த்தையும் ஈஸி தான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அது இல்ல இன்னொன்னும் கேட்டீங்க, அதுவும் கொடுத்துட்டேன். நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ
0: ஹலோ
4: ஹலோ மேடம்.
0: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், நான் திருவான்மியூர் மீரா, மீரா வெங்கட்ராமன்.
0: மீரா, உங்களுக்கான வார்த்தை அழகு.
4: அழகு சிரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது.
0: வா வா வா, சூப்பர் சூப்பர். இந்த பாடல் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது கேட்ட பாடல். நன்றிமா. நன்றி நன்றி நன்றிமா. சரி, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் பெயர்லாம் நினைக்கிறேன். குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல், வாலியின் வழிகளில் இளையராஜாவின் இசையல்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நான்கு மணி 41 நிமிடங்கள் 26 நொடிகளுக்கு நேர்கள் இணைவது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான்.

0: ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் உங்கள் ராஜி. ஸோ நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952052544 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். சேர பேரும் ஆனந்த் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: வண்ணம்.
1: வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: அதாவது நான் அந்த வார்த்தைகளை எழுதும்போது நான் ஒரு பாடலை நினச்சி எழுதிட்டு வரேன், ஆனால் நேர்கள் வேறு வேறு பாடல்கள் பாடும்போது ஆமாம் இல்லை இந்த பாடல் நல்ல நல்ல பாடல் இருக்கே, நல்ல நல்ல பாடல் இருக்கே அப்படின்னு தோணுது. இதுதான் போன வாரம் ஒரு நேயர் சொல்லியிருந்தார், ஒரே ஒரு வார்த்தையை வச்சே நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஷோ முழுக்கவே நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஆ வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தேவிகா பக்கத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: தேவிகா, சரி, உங்களுக்கான வார்த்தை அன்பு.
2: அன்பு.
0: ஆமா.
2: அன்புக்கு நான் அடிமை, உயர் பண்புக்கு நான் அடிமை. அதுக்கு மேல தெரியல.
0: பரவாயில்ல, நம்ம ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் அதுவே போதுமா? நன்றி நன்றிமா. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஸ்லோ பண்ணுங்க. ஆ சொல்லுங்க.
0: நீங்களே தான், உங்களுக்கு தான் லைன் கிடைச்சிருச்சு. பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கனகவல்லி, காஞ்சிபுரம்.
0: கனகவல்லி காஞ்சிபுரத்திலிருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: ஆ
0: ரோஜா.
3: ரோஜா, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ரோஜாவை தாலாட்டும் தென்றல். அதுக்கப்புறம் எனக்கு லைன் ஞாபகம் வரல மேம்.
0: சூப்பர் சூப்பர்மா, நன்றிமா, ரொம்ப அழகா பாடிட்டீங்க, நன்றி.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கேக்கட்டாம ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார், உங்களுக்கான வார்த்தை மலரே.
4: மாலை வணக்கம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள். மலரேங்கிற ஒரு வார்த்தையில ஒரு பாடல் பாடுங்க பாக்கலாம்.
4: மலரேவா?
0: ஆமா.
4: மலரே ஓ மலரே, நீ என் மலரல்ல. ஓகே மேடம், தேங்க்யூ.
0: இப்படி ஒரு பாடல் இருக்கா? எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே, நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் போயிடலாம். முன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடி இருக்கக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையல்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேன், லைட், டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேன், லைட், டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நாலு மணி 52 நிமிஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.

0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கணபதிங்க.
0: கணபதி, உங்களுக்கான வார்த்தை சார் மின்னல்.
1: மின்னல்
0: மின்னல் மின்னல், இடி மின்னல் இருக்கும் இல்லையா, அந்த மின்னல். ஆமா, முதல் வார்த்தை வந்து மின்னல்ங்கிற வார்த்தையா இருக்கணும். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிறைஞ்சிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் சுபவன வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால். நல்லமா இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை மழை.
2: எப்படி சொல்லுங்கம்மா?
0: மழைங்கிற வார்த்தையில துவங்கக்கூடிய பாடல் சொல்லுங்க.
2: மழை வருது, மழை வருது, வெயில் கொண்டு,
0: அவ்வளவுதான்.
2: கூட மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால ஞாபகம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நான் என்ஜாய் பண்ணுங்க மழைய. நன்றி நன்றி சார்.
2: ஓகே, நன்றி.
0: ஸோ இன்னைக்கு ஷோ நல்லபடியாக போச்சுன்னு நான் நம்புகிறேன். திரும்ப நாளைக்கு நான் வந்து 5 மணிக்கு வரேன். அது வரைக்கும் எல்லோரும் இப்படியே ஸ்டேட்யூனாக இருங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. என்ன, யாருக்கு தாங்க வழி இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாமே உள்ளே இருக்கட்டும். வெளியில் என்றைக்குமே நம்ம உதடுகள் புன்னகை மட்டும் பூத்துக்கொண்டே இருக்கட்டும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு அழகான பாடல், கோபுரவாசலிலே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடி இருக்கக்கூடிய பாடல், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுளை.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார்.

திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்லான் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். என்ன ரம்யா கேள்வி அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப அப்படியே வந்து காதுக்குள்ள வந்து கேட்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், உங்களுடைய நட்பு, அது வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஒருத்தவங்களோட நட்பை வந்து தற்காத்து வச்சிருக்கேன். ஐ மீன், இன்னும் கூட நான் அவங்களோட வந்து நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன். 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், 3 வருஷம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து அந்த ஆண்டுகளை கால்குலேட் பண்ணி சொல்றதை பார்த்துருப்போம். சரி, எப்படி தான் இந்த நட்பை வந்து தக்க வச்சுக்கிறீங்க, அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. எஸ், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோனை எடுங்க. ஃபோனை எடுத்து 0449-298-6-0038 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444-295-2-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்து நேயர்களோட பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற டிப்ஸை வந்து நானுமே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல், பாம்பே ஜெயஸ்ரீயுடைய குரலில் தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நேயர்கள் ரவி அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 5:10 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல ரெயின்போ மேடை நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் உங்களுடைய நட்பை, அதாவது அந்த உறவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்றீங்க, என்னென்ன விஷயங்கள்னால அந்த உறவு வந்து அந்த நட்பு இன்றைக்கு வரைக்கும் தொடருது அப்படின்ற அந்த டிப்ஸை தான் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்க போறீங்க. எஸ் நிறைய நபர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க வந்து பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கரைந்து போகக்கூடிய நகர்ந்து போகக்கூடிய மேகங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நபர்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரும் பங்கு வந்து அந்த நபர்களுடைய கழிஞ்சிருக்கும். சோகம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்ன விஷயங்களுக்காக அந்த நட்பு இன்னும் தொடருது அப்படின்றத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ரம்யா மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கேனகர் இருந்து.
0: சிங்கச்சோழன்
1: சார், நட்பை தக்க வைக்கிறது வந்து ஒளிவு மறைவு இருக்க கூடாது. சகிப்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் தேவை.

0: இதெல்லாம் இருந்தாவே கண்டிப்பா நட்பு தொடரும். பள்ளி நண்பர்கிட்ட ஒரு நண்பர் ஒரு நம்பர் கிடைக்கல, கண்டுபிடிச்சு இப்ப கூட போன வர பேச நட்பு வந்து தொடருது. கசப்புகள் அப்பப்ப ஏற்படும் நட்புக்குள்ள,
1: கண்டிப்பா.
0: ஆனா அந்த நட்பு வந்து தொடரும் மேம், கண்டிப்பா தொடரும். இது வந்து எந்த ஒளிவு மறைவு இருக்க கூடாது, எந்த எதிர்பார்ப்பும் அவங்க கிட்ட நமக்கு நம்ம கிட்ட இருந்தா அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது மேம்.
1: ஓகே, ரெண்டு பேரும் எதிர்பார்ப்பு இல்லாம ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும்.
0: ஒளிவு மறைவு இல்லாம சகிப்பு தன்மையோடு பழகுனா நூற்றாண்டு காலம் இந்த நட்பு தொடரும்.
1: நன்றி நன்றி சார்,
0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். எஸ், சிங்கச்சோழன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுங்க மேடம். ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, அந்த நட்பு வந்து நல்லபடியாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அடுத்ததாக யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? மனோகரன் சார்.
2: அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்க நான் கட்ட வச்சுருக்கு வந்து, ஹலோ
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: ஆ, என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி கட்ட வச்சுக்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத வச்சு அந்த மாதிரி பேசுவேன் அவங்ககிட்ட.
1: அவங்க
2: மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நான் பேசுவேன் அவங்ககிட்ட. அவங்க வந்து அதை வந்து ஆமதிப்பாங்க. ஆமா, என் மனசை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்பாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா எப்படி என் மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்களே அப்படின்பாங்க.
1: அந்த புரிதல் எப்படி வந்துச்சு? அவங்களோட பழகிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற புரிதல் வந்துருச்சா?
2: அது வந்து பழகி பழக பழக நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எதை எது பிடிக்காது, என்னென்ன வார்த்தைகள் பிடிக்கும், என்னென்ன வார்த்தைக்கு எப்படியாப்பட்ட பாட்டெல்லாம் பிடிக்கும், எப்படிலாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன ரசனை எல்லாம் இருக்குங்கிறத வந்து நான் மனசை தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து எல்லாமே நடத்தினா இது பண்ணிக்குவேன். அதனால வந்து எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி என் மனசையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது இல்லாம வந்து என்கிட்ட எந்த தகவல் கேட்டாலுமே நான் சொல்லுவேன். அதனால வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நம்ம மனோவர்கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். சில சில விஷயங்கள்லாம் சரி அறியாத விஷயங்களோட தெரிஞ்சு சொல்லுவாரு
1: அப்படின்னு
2: வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னை விட்டு எப்பயுமே நகர மாட்டாங்க. சில நண்பர்கள் இன்னும் இருக்காங்க எனக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்க பிடிச்ச விஷயங்களை பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, ஒருவேளை நீங்க பண்ற விஷயம் பிடிக்கல அவங்களுக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல அந்த உறவு அந்த நட்பு பிரேக் ஆகும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க?
2: அப்ப இல்ல இல்ல, அந்த மாதிரி எப்பயுமே நடக்கிற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் திரும்ப எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த மாதிரி அவங்க மேலோட்டமா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எப்படி சொல்லா இப்படி சொல்லாதீங்கண்ணா, நீங்க வந்து இப்படி சொல்லுங்கண்ணா அப்படி சொல்லுங்கண்ணா சொல்லும் போது அவங்க சொல்றத நான் ஏத்துக்குவேன். ஏன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து அவங்க விருப்பப்படி நான் வந்து இது பண்ணுவேன். அதனால வந்து ரெண்டு பேரும் நாங்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நல்லா இது பண்ணி பழகிட்டு இருக்கிறதுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே மாறாது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார்.
2: நன்றி,
1: தொடர்ந்து உங்க நட்பு நீடிக்கணும் சார். வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். எஸ், இவர் என்ன சொல்லியிருக்காரு, பிடிச்ச விஷயங்கள் மட்டும் தான் மேடம் நான் பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், பிடிச்ச விஷயங்களே பண்ணுறதுனால அந்த நட்பு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஒரு வேளை பிடிக்காத விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நட்பு என்னவா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நட்பு நீடிக்கிறதுக்கு.
1: ஆமா மேடம்,
3: நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட சொல்லும் பொழுது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருந்தாலும் அது முதல்ல அவங்க சொல்றத நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு நம்மளால முடிஞ்சிட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்லணும்.
1: ஓகே, காது கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையை கேட்கணும், என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும்.
3: ஆமா, நம்ம குறுக்க பேசாத கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மாதிரி ரொம்ப பக்குவமா நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும், அதை சமாளிக்கிறா நம்ம அப்படின்னு. அது ஒரு வழி இருக்குது.
1: உங்களுக்கு அப்படி அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா யார சொல்வீங்க?
3: எனக்கு ஃப்ரெண்டு அது ரொம்ப எங்க பையனும்ல படிச்சாங்க, அது படிக்கும் பொழுது எங்க பையன் எழுதாம ஓடியாந்துருவாரு, அவங்க பொண்ணு எழுதிடுவா எல்லாம் நோட்ஸ் குடுக்கறதெல்லாம், அவங்க கிட்ட போய் நோட்டு வாங்குற

0: எழுதுறது அப்படி ஃப்ரெண்ட் ஆகி அவங்க அவங்க பொண்ணுதான் பசங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரம் பேத்தி எங்க பேரம் பேத்தி ஃப்ரெண்ட், அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையா.
1: அடாடாடாடா, நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, தலைமுறை தலைமுறையா ஒரு நட்பை வந்து தக்க வச்சுக்கிறதுன்றது சும்மா இல்லம்மா. ரொம்பவே நன்றிம்மா இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்காக. நன்றிம்மா, நன்றி. எஸ், நிகழ்ச்சியில அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: தேவராஜ் சார்,
2: என்னுடைய அலுவலகத்துல வந்து எனக்கு ரொம்ப சிறந்த ஒரு நண்பர், கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30 வருஷமா நண்பரா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு எங்களுடைய வேலையில எந்த ஒரு இது இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வோம். எதையும் மறைக்க மாட்டோம். வேலையிலையும் நாங்க வந்து ஓட்டுநர் தான் இருந்தாலும் நாங்க வந்து

0: கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30 வருஷமா நண்பரா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு எங்களுடைய வேலையில எந்த ஒரு இது இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்வோம். எதையும் மறைக்க மாட்டோம். வேலையிலையும் நாங்க வந்து ஓட்டுநர் தான் இருந்தாலும் நாங்க வந்து நீ எங்க போயிட்டு நான் அங்க போறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும்
1: ஒரே பணிய செய்யறோம் அப்படின்றதுனால ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல
0: அப்படின்னும் போது நிலைமை வரும்போது வேற யாரும் நாங்க இது அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவோம், சரி நம்ம அவரை அனுப்பிடுவோம்
1: அப்படின்ட்டு.
0: நாங்க எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படியே போகுது.
1: சூப்பர் சார். பெரும்பாலும் அந்த விட்டு கொடுத்தல் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடருது, அந்த நட்பு.
0: கண்டிப்பா விட்டு கொடுத்தல ஒரு அன்பு. அப்படி நாங்க எந்த ஒருத்தர் கொடுத்த ஒரு ஒரு போராமை இல்லாம அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட நாங்க பழகுறோம்.
1: சூப்பர் சூப்பர் சார்.
0: தொடர்ந்துகிட்டே வருது மேடம் அந்த அன்பு.
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து இந்த நட்பு தொடரணும். வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
1: எஸ், நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அந்த நட்பு அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி தொடருது அப்படின்ற விஷயத்த, அதாவது இப்ப மட்டும் இல்லைங்க, தலைமுறை தலைமுறையா எங்களுடைய நட்பு வந்து தொடருது அப்படின்ற விஷயமும் வந்து நேயர்கள் சொல்றது பார்க்க முடியுது. எஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒரு உறவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி தொடருது அப்படின்னா என்ன காரணத்துக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற காரணத்தை ஏன் கூட கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-298-6-0038 அல்லது 044-298-5252-554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசலாம். எஸ் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த நட்பு நீங்க இருக்கக்கூடிய அந்த நட்பு தொடர்வதற்கான காரணம் என்ன, தக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்ற விஷயம் இதுதான் நான் வந்து கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து தாராளமா நீங்க பதில் சொல்லலாம். என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்கறதுக்கு நானுமே வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்து மீண்டும் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில இதே டாபிக்ல பேசலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஸ், சூப்பரான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நேரம் சரியா 5:20 ஆகிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு தலைப்போட தாங்க வந்திருக்கேன். அதாவது நட்பு, உங்களுடைய நட்பு இன்று வரைக்கும் ஒரு நபரோட அல்லது சில நபர்களோட தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க, இந்த விஷயம்லாம் நான் பண்ணேன் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில், இப்படிலாம் இந்த நட்பை வந்து தக்க வைக்கிறதுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணேன், இல்லை இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணாமல் இருந்துட்டேன் அதனால அவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகலை அதனால இந்த விஷயம் தொடருது அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணம் என்னவோ அது என்னோட கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். எஸ், இன்னைக்கு ரெயின்போ மேட நிகழ்ச்சியில உங்களோட பேசுவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர் ரேடியா காத்துட்டு இருக்கேன். எஸ், நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
0: கணேசன் சார்,
1: ஆமாங்க,
0: சொல்லுங்க சார். உங்களுக்கு
1: கேட்டுருக்கீங்க,
0: ஆமா,
1: நப்பு அப்படி எப்படி இருக்கணும்னா, அப்ப நான் 5 லேப்பு இருக்குது, அது மாதிரி சண்டை போடப்போ சண்டை போட்டுக்கணும், சிரிக்கும் போது சிரிச்சுக்கணும், எப்படி யதார்த்தமா இருக்கும்போது யதார்த்தம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம தவறு செய்யணும், நண்பன் வந்து தட்டி கேட்கணும், இதை இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு. அதே மாதிரி நண்பன் செஞ்சானா அதை நம்ம வந்து இதே மாதிரி இந்த மாதிரி நீ செய்யாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் அப்படி கேட்டுக்கிற இருப்பதும் பக்குவம் வேணும். ஏன்னா இப்ப எல்லாம் நண்பர் கூட நம்பன் நம்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மது பழக்கம் போத பழக்கத்துல அடிமை ஆயிராங்க, அது நட்பு கிடையாது, அது அழகா கெடுக்கிறது. ஏன்னா சிரிச்சாதே அழகு, மோசம்னா அழகு கிடையாது. அதே மாதிரி நட்புகளை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதை கேட்டு நடப்பதான் நட்பு அப்படிங்கறது.

0: இப்ப நல்லதை மட்டுமே சொல்லாம கெட்டதையும் சுட்டி காட்டணும் சொல்றீங்க இல்லையா?
1: நிச்சயம் தவறு செஞ்சோம்னா சுத்தி யாரா இருந்தாலும் சரி, இந்த சுட்டி காட்டி அவரை திருத்தியை நம்ம
0: சூப்பர் சார்
1: நல்ல வழிக்கு வச்சுக்கிறதுங்க நட்பு அடையாளமா இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து.
0: உங்களுடைய நட்பு அந்த மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கா இப்ப வரைக்கும்?
1: நிச்சயம் அவங்களோட ஒதுக்கிடுவேன்.
0: அப்படி ஒரு நண்பர் பேர் சொல்லுங்க.
1: அவரு பேர் வந்து முத்தரசுங்க.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார், உங்களுடைய நட்பு தொடர்ந்து நீடிக்க வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார் நன்றி. எஸ் நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்காடி தெரு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நிறைய நபர்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கலாம். எஸ் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன் இணைந்து பாடிய பாடல். நான் முத்துக்குமாரின் வரிகளில் ஜி வி பிரகாஷோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: கதை இல்ல நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:31 ஆகிட்டிருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை வித் மீ அஜய் ரம்யா சங்கர். இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் மூலமாக தக்க வச்சிட்டு இருக்கீங்க? இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணேன் ரம்யா, இந்த விஷயங்கள்லாம் என்னோட நட்புக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன், என்னோட நட்பு வந்து தொடர்ந்து வரணுன்றது என்னோட விருப்பம், அதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்தெந்த விஷயங்கள் மூலமாக உங்களுடைய நட்பை தக்க வச்சிருக்கீங்க அப்படின்றதா இன்னைக்கா அந்த டாபிக். சோ நம்மோட பேசுவதற்காக நேயர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடுவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: என்னென்ன
0: விஷயங்கள் மூலமாக?
1: நான் இப்ப என்னோட காலேஜ்ல 40 பேர் படிச்சோம், கிட்டத்தட்ட 15 நம்பர் இப்ப கிடைச்சிருக்கீங்க. இப்ப அப்பப்ப போன வருஷம் கூட கெட்டுக்கோத்தர் மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்துட்டு 50 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து எல்லாரும் ஒரு செலிபிரேஷன் மாதிரி கொண்டாடி

0: சூப்பர் சூப்பர் சார். ஆ
1: அதுக்கப்புறம் எல்லா நம்பரும் வாங்கி ஒரு ஒருத்தருமே கான்டாக்ட் பண்ணி அப்பப்ப நலம் விசாரிக்கிறது.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதே மாதிரி அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்போட இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வரமா, இதாம்மா என்னோட தகவல்.
0: இப்போ இந்த கெட் டுகெதர்லாம் இவ்வளோ நாள் கழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நட்பு தொடருது இல்லையா? என்னென்ன விஷயங்கள் ஸ்டார்டிங் பீரியடில் நீங்கள் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட?
1: ஸோ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு இது ஓப்பன் நெட் ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப் இது பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு ஒரு ஆளையும் கான்டாக்ட் பண்ணிட்டு நம்பர் கிடைக்கணும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கும்பகோணத்தில் தான் நடத்தணும். அது காலேஜோடைய ப்ரொஃபஸர் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க கும்பகோணத்தில் ப்ரொஃபஸர், எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க, அவங்களையும் அழைச்சிட்டு வந்து ஆனர் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து ஃபேமிலி எல்லாரும் அவங்க ஃபேமிலியை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் பர்ச்சையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் என்னென்ன லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வர யூடியூப்ல வர கவரேஜ் பண்ணி எல்லாம் இது பண்ணி எல்லாரும் அதிசயப்பட்டாங்க. இந்த அளவுக்கு என்ன செய்யறீங்க பாரு, அதான் இது மெமெண்டோ வர கொடுத்தோம் போட்டோ எடுத்து குரூப் போட்ட காலேஜ்ல இருந்து கடைசி வருஷத்துல குரூப் போட்டோ எடுத்துட்டோம் 40 பேர் செஞ்சுட்டு. அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு மெமெண்டோ மாதிரி வச்சு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தோம். ஒரு பனிய வர போட்டு எல்லாருக்கும் 50 வருஷம்
0: நீங்களும் ஒரு ஆளா இருந்திருக்கீங்க, உங்க கேங்கும் ஒரு ஆளா இருந்திருக்கப்ப.
1: நினைவுபடுத்த ரொம்ப நன்றிமா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி சார், நட்பு எப்போதும் தொடர வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. எஸ், நிஜமாகவே இந்த பழைய மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறப்ப நம்ம அழுத விஷயங்கள்லாம் இப்போ சிரிப்பாக வரும். என்னடா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அழுதுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி சிரித்த விஷயங்களை நினச்சா அழுதியாக வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல, ஆனால் இப்போ பார்க்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி, பேச முடியாதா, எல்லோரும் ஒரு ஒரு ஜாபில் ஸ்டெக்காக இருக்கும், பேச முடியாதா, எவ்வளோ அழகான நாட்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த வாழ்க்கையே அப்படி தான், கடந்து போன நாட்களில் சிரித்த மொமெண்ட்டுகளை நினச்சி அழுகிறதும் அழுத மொமெண்ட்ஸை நினச்சி சிரிக்கிறதும் இது வாழ்க்கையை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சில நாட்கள் கழித்து நமக்கு கொடுக்கும். அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க என்னென்ன விஷயங்கள் மூலமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சிருக்கீங்க அப்படின்றத இன்னைக்கான கேள்வி. எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பட்டாபிராம் கலையரசி.
0: பட்டாபிராம் கலையரசி.
2: ஆமாங்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் பேசிங்களா? எப்படி இருக்கீங்க?
0: அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு?
2: அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நம்ம பேசணும் மேடம், அப்பதான் அவங்களா ஃப்ரெண்டு. நம்ம 10 மணி ராத்திரி ஆயிடுச்சு, நம்ம எடுக்க மாட்டோம், நம்ம சில எல்லாம் சொல்றாங்களா பணிப்படுத்தன்னா, விடிகாத்தால வரைக்கும் செல்லே எடுக்க மாட்டேன், போன் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன், நம்ம எல்லாம் தூங்கணும்ல அப்படின்னு நம்ம செல்ஃபிஷா இருக்க கூடாது. ஏதோ ஒரு கால் வந்திருக்குன்னா எதுக்கோ தானே பேசுறாங்கம்மா, உங்களை சொல்லப்படணும்னு பேசுறது இல்ல தொலைபேசியில. ஏன்னா நமக்கும் ஒரு வயசு ஆகுது இல்ல, ஒரு சீனியர் சிட்டிசன்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு கேட்பாங்க, ஏதோ கேட்க நேரில் யாரு தெரியாது, கால் பண்ணும்போது யாருன்னு தெரியாது இல்லம்மா தூங்கும் போது. அப்புறம் என்னமோ ஏதோ சொல்லிட்டு இல்லாட்டி அப்பவே தூங்கிட்டாலும் அப்புறமாவது நம்ம போட்டு கேட்கணும், என்ன வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க, சாரி நான் தூங்கிட்டேன். பெரியவங்க சின்னவங்க இல்ல சாரி யார்கிட்ட வேணும் கேட்கலாமா?
0: கண்டிப்பா சூப்பர்.
2: பச்ச குழந்தைய கூட இருக்கலாம், பேரம் கிட்ட கூட நம்ம சாரி கேட்கலாம்.
0: சூப்பர் சூப்பர்.
2: ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்துல குறிப்பா இல்லையம்மா, வயசாயிடுச்சு இல்ல, கண்ட நேரத்தை தூக்கம் வருது, கண்ட நேரத்தை தூக்கம் வர
0: மாட்டேங்குது,
2: எல்லாரும் தூங்குற நேரத்தை நமக்கு முழிப்பா இருக்கு.
0: கண்டிப்பா, எப்படி இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்ப நண்பர்கள் கால் பண்ணாங்கன்னா அதை எடுத்து அவங்கள வந்து மதிக்கணும்.
2: ஆமா, பேசணும் இல்லட்டா அப்புறம் மாதிரி பேசணும்.
0: ஓகே ஓகே,
2: கண்டிப்பா நட்பு நீடிக்கும்மா, எனக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு.
0: அதாவது அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அது என்னன்னு அப்ப கேட்க முடியலன்னா கூட அதுக்கு அப்புறம் கேட்டு அவங்க அவங்களுக்கு
2: அதை சால்வ் பண்ணலாம்.
0: ஆமா ஓகே,
2: கேக்குறாங்க இல்ல ஏதோ பிரச்சனைன்னு கேக்குறாங்க, அதுக்கு நம்மளால தீர்வுகள் நம்ம சொல்லலாம், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்.
0: நன்றி நன்றி கலையரசியம்மா, நன்றிமா.
2: நன்றிமா, தேங்க்யூ.
0: எஸ், இதுவுமே கூட ஒரு அழகான விஷயம் தான் இல்லை? அதாவது ஒருத்தவங்க நமக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரம் நம்ம ஏதோ வேலையாக இருந்திருப்போம், அந்த டைமில் கால் பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னா கூட அதுக்கப்புறம் எடுத்து இல்லை நான் இந்த வேலையில் இருந்தேன், எதுக்காக கால் பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்குறது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கோம்னா அந்த டைமில் கண்டிப்பாக எடுத்து பேசிடணும். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அலட்சியப்படுத்தாமல் அவங்களுடைய நேரம் வந்து கொடுத்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மதிக்கிறோம், வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் இருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், உங்க பேர் சொல்லுங்க.
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.

0: சிவசுப்பிரமணியன் சொல்லுங்க சார். நீங்க உங்க
1: கே சிவசுப்பிரமணியன்.
0: ஓகே ஓகே ஓகே உங்க நட்பை நீங்க வந்து தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க?
1: நான் என் நட்பை தக்க வைக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயம் செஞ்சிருக்கேன்னா, வந்து கொடுக்கல் வாங்கல்ல வந்து நான் நாணயமா இருப்பேன். ஏன்னா ஒன்னா கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை, அதனால வந்து நாணயத்துல கரெக்டா இருக்கணும். அது எதிர்பார்ப்பு இருக்க கூடாது மேடம், வெளிப்படைத்தன்மை தேவை.
0: சூப்பர்.
1: ஒளிவு மறைவு இல்லாம பேசணும், எதுவுமே மனம் திறந்து பேசணும். நண்பர்கள்ட்ட வந்து நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாமே இல்லாத விதமா பகிர்ந்துக்கணும், அப்பதான் நட்பு நீடிக்கும். அவங்கள்ட்ட எல்லாம் டென்ஷனா பேசக்கூடாது. எதிர்மறை இதுலாம் அவங்கள்ட்ட நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. எதிர்மறையான விஷயங்களை அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம அவங்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே நட்பு பாராட்டிட்டு இருக்கணும், அப்பதான் அந்த இது நம்ம நட்பு தொடரும்.
0: ஓகே, இப்போ எதிர்மறையாக அவங்க ஏதோ ஒரு விஷயம் மிஸ்டேக்காக பண்ணுறாங்க, அப்போ அந்த விஷயம் நம்ம சொல்லி தானே ஆகணும். அப்போ அப்படி சொன்னால் அந்த நட்பு முறிஞ்சிடும்ன்ற மாதிரி இருக்கா?
1: இல்ல இல்ல இல்ல, அது வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையா சொன்னோம்னா அது வந்து அவங்க ஏத்துப்பாங்க.
0: ஓகே,
1: சரி நம்ம செய்த தப்பு தான், அதை நம்ம திருத்தி கொள்ளணும்னா அவங்க அதே சிந்தனை பண்ணுவாங்க. அது மாதிரிதான், அந்த மாதிரி நட்பு வட்டாரத்துல அப்படிதான் இருக்கும்.
0: ஓகே ஓகேங்க சார், நன்றி நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நீங்களும் ரெயின்போமோட நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, 044-298-6-008 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது 044-295-2-5554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி, மேடம் நான் இங்கேருந்து பேசுகிறேன், என் பேர் இது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா டாப்பிக்கில் என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்ல வந்தீங்களோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சென்னை பூந்தமல்லி. கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: கலைசாமி.
2: ஆ மேடம்,
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணிருக்கீங்க?
2: அதாவது பேச்சு வந்து நல்லா இருக்கணும்.
0: நல்லா இருக்கணும்னா எப்படி?
2: பேச்சு நல்லா இருக்கணும், பேசுற வார்த்தைகள் வந்து அவங்கள கவர்ற மாதிரி இருக்கணும், மனசு வேதனை படுற மாதிரி பேசக்கூடாது.
0: ஓகே, காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாம இருக்கணும்.
2: காயப்படும் பேசக்கூடாது. பேசும்போதே யோசனை பண்ணி பேசணும், இந்த வார்த்தைகள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த வார்த்தையை விட்டா பிரச்சனை வருமா வராதா, அன்பு வருமா துன்பம் வருமா, யோசனை பண்ணி பேசணும்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
2: பேசினாலே தக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க விரும்புறத நம்ம வாங்கி கொடுக்கலாம், வாங்கி கொடுத்து நம்ம காசு கொடுத்தா கூட வேண்டாம் நீங்க வச்சுங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் நைசா சொல்லி அன்பா சொல்லி இது பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு, பல விதம் இருக்கு மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார். நீங்க இதுல எந்த வகையில வந்து அதிகமா வந்து நட்பை தக்க வச்சிருக்கீங்க?
2: நான் மேடம் பேச்சுல
0: பேச்சின்
2: வார்த்தைகள், ஏதாவது அவங்க பெரிய படுறத வாங்கி கொடுக்கறது, அவங்க பிரியமா வாங்கி கொடுக்கறது, அவங்க காசு கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுறேன் நானும், அன்பே போதும் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அப்படி வார்த்தையால கவரணும், கவர்ந்தாதான் அவங்களுக்கு அன்பு அதிகமா ஏற்படும்.
0: நன்றி நன்றி சார், நன்றி சார்.
2: நன்றி மேடம்.
0: எஸ் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வார்த்தையை வந்து நம்ம பார்த்து பயன்படுத்தணுங்க. காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து அந்த காயத்திலேயே வந்து இருக்கணும். நான் ஏன் இதை வந்து ஹர்ட் ஆகிட்டு இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு உறவில் நான் இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு நட்புல நான் தொடரணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அதனால வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட இந்த டிப்ஸை வந்து எடுத்துக்கலாம். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க விஷ்ணுபிரியா, ஆண்டார் குப்பம்ல இருந்து பேசுறோம்.
0: ஆண்டார் குப்பத்துல இருந்து விஷ்ணுபிரியா, சொல்லுங்க மேம், இன்னைக்கான தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டோம். உங்க நம்பர்களை எப்படி தக்க வச்சிருக்கீங்க?
0: எஸ், அதேதான் எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து எப்படி என்னென்ன பண்ணி நண்பர்களை வந்து தக்க வச்சிருக்கீங்க?
3: நான் வந்து ஒரு பெண் அப்படின்றதால திருமணத்துக்கு அப்புறமும் என்னோட நட்பு தொடரணும்ன்றது எங்க ஹஸ்பண்டையுமே அவங்க ஹஸ்பண்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்
0: ஆக்கிட்டோம்.
3: இப்ப எங்களை விட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, அதனால நாங்க எல்லாமே எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறோம், எல்லாமே ஒன்னாவே இருக்கோம்.
0: ஓகே, அது அந்த நட்பு வந்து இரண்டு நபர்களுக்காக மட்டும் இல்லாம குடும்பத்திலேயே.

0: அந்த நட்பு வந்து தொடர்ற மாதிரி பண்ணிட்டீங்க.
1: ஆமா ஆமா, பசங்களுமே ஜாலியா இருக்காங்க ரெண்டு பேரும். அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, நாங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணா போட்டு ஃப்ரெண்ட்ஸுமே ஜாலியா
2: குறிப்பா
0: பெண்களுக்கு வந்து சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி விஷ்ணு பிரியா, வாழ்த்துக்கள், அருமையான விஷயத்த பகிர்ந்திருக்கீங்க. நன்றி
1: நன்றி.
0: எஸ், எல்லாரும் சொன்ன டிப்ஸை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கேங்க. பெண்ணாக இருக்கும் பொழுதும் என்னுடைய நட்பு வந்து தொடரணும், அது வந்து எந்த பாலினமாக வேணால் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நட்பு தொடரணும், நட்பு ரீதியாக நான் வந்து தொடர்ந்து அவங்களோட பயணிக்கணும் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து அவங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன், ஃபேமிலியில் வந்து எல்லாரையுமே ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக வந்து அவங்கள பாவிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த நட்பு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவானாகி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அழகாக பகிர்ந்துருக்காங்க. எஸ், அடுத்த நேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு பாட்டு கேட்டு வந்து கேட்கலாமா? வேங்க திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. முகேஷ் மற்றும் சுஜித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல், விவேகாவுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமத்து.
1: கண்தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண்தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண்தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண்தானம் செய்வோம்.

0: இன்னைக்கு ரெயின்போ மேட நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு டாபிக்கோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நேயர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நட்பை எப்படி தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான அனுபவங்களை நம்மள பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் எப்படி தக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க நினைக்கிற பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உலகநாதன்.
0: பெருங்களத்தூர்.
1: ஆமா,
0: உலகநாதன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய நட்பை தக்க வைக்கிறதுக்கு
1: என்னென்ன பண்ணிருக்கீங்க? அவசியம் இல்ல மேடம், நம்ம நோக்கம் உயர்ந்த நோக்கமா இருந்தா அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே வரும் மேடம்.
0: ஓகே, எப்படி இப்போ ஒரு சில விஷயங்கள் தவறுதலா போனாலும் கூட அதை சொன்னா அந்த நட்பு பிரேக் ஆயிடும்ன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றதை பார்க்க முடியுதே.
1: நிறைய விஷயங்களா வந்து சாதாரண விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிட்டு எப்பவும் போல அந்த நட்பை புதுப்பிச்சுக்கிட்டே வரணும் மேடம்.
0: ஓகே,
1: எந்த இதுக்கு வந்து பிறருக்கு உதவணும், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நட்பு ஃபாலோ பண்ணிட்டே வரும் மேடம்.
0: ஓகே.
1: இப்ப கூட இந்த மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 76வது வருஷம் பேட்ச் இப்ப வந்து ஒரு 5 பிங்க் ஆட்டோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க மேடம். 50 வருஷம் கழிச்சு மெட்ராஸ்க்கு வந்து வெளிநாட்டுல இருக்கிற டாக்டர்கள் எல்லாம் படிச்ச மாணவர்கள் வந்தமா போனமா பங்கன் நடத்தணுமான்னு போனமான்னு போகல அவங்க. அந்த நிலையில எல்லா ஆதரவற்றவங்களா பெண்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேருக்கு பிங்க் ஆட்டோ கொடுத்துட்டு போயிருக்காங்க மேடம். உதவணுங்கிற இது இருக்கிறவங்களுடைய நட்பு வந்து அதுக்கு வருஷமே கிடையாது மேடம், போய்கிட்டே இருக்கும். அது பாட்டு
0: அதாவது இயல்பாவே உதவணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த நபர்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நட்பு தொடரும்.
1: அந்த நட்பு எத்தனை வருஷம் ஆனாலும் அது போய்கிட்டு இருக்கு மேடம், வருஷம் போய்கிட்டே தான் இருக்கு, நட்பு அப்படியே இருக்கும் மேடம்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி.
1: ஓகே.
0: எஸ், இயல்பாவே வந்து மனிதர்களுக்குள்ள நம்ம மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சரியான மனிதர்களா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த எண்ணம் வந்து நட்புக்குள்ளேயும் இருக்கணும், நம்ம வந்து நண்பர்களுக்கு உதவணும் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்து நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: பட்டாபுரம்ல
0: இருந்து
2: ராதாகிருஷ்ணன் மேடம்.
0: ராதாகிருஷ்ணன், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நட்பு வந்து ரெண்டு பேருக்கும் புரிதல் இருக்கணும் மேடம்.
0: ஓகே,
2: புரிதல் இருக்கணும், ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட்மென்ட் போ

0: எந்த விஷயத்திலுமே வந்து ஈக்கோ இருக்க கூடாது. கொடுத்துட்டு போனா நட்பு லாஸ்ட் வரைக்கும் நீடிங்க மேடம். கோபம் படக்கூடாது. அவங்க சொல்லு அப்படியே அவங்க கோபப்பட்டு போனா நம்ம சமாதானத்துல அப்படி சொல்லிட்டு போனா லாஸ்ட் வரைக்கும் அந்த நட்பு நீடிங்க மேடம்.
1: ஓகே, அவங்க கோபப்படுறாங்களேன்னு சொல்லி பதிலுக்கு நம்ம கோபப்படாம ஓகே அந்த இடத்துல சமாதானப்படுத்தி
0: லாஸ்ட் வரைக்கும் நீடிங்க மேடம்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: சின்ன விஷயம் கூட சில விஷயங்கள் கூட கோபத்தினாலே வந்து அது முடிவிலேயே போயிடும் மேடம்.
1: ஆனா இப்போ எல்லா இப்போ ஒரு நல்ல நட்பு அப்படின்னா அந்த இடத்துல கோபம், சிரிப்பு, அழுகை எல்லாமே காற்றோட இடமா இருக்கணும்ல?
0: ஆமா, அதுதான். விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனை ஒருத்தர் நம்ம அடங்கிட்டு போயிட்டு வச்சிங்களா, அது சர்வசாதாரணம் போயிட்டு அது லாஸ்ட் வரைக்கும் நீடிக்கும். ரெண்டு பேரும் கோவப்பட்டா முடிஞ்சிடும், அவ்வளவுதான்.
1: சூப்பர் சூப்பர் சார், நல்ல தகவலை சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி ராதாகிருஷ்ணன் சார். எஸ், நிறைய நபர்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அதில் காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்து போகணும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து, அந்த விஷயத்தை பொறுத்து நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உறவு, அந்த நட்பு வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், நிறைவு காலர் ஒருத்தவங்க இருக்காங்க. யார், இங்கேருந்து பேசுகிறாங்க பார்த்துருவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: ஹலோ.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார், இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சவுண்ட் கம்மியா கேக்குதுல்ல?
1: இப்ப கேக்குதுங்களாமா?
2: ஆ கேக்கு.
1: சொல்லுங்க.
2: உங்க பேர்? மணி.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் புஷ்பா, புதுவண்ணையில இருந்து பேசுறேமா.
1: புஷ்பா புதுவண்ணையா?
2: ஆ
1: சொல்லுங்கமா. உங்களுடைய நட்பை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க?
2: நட்பை தக்க வச்சு நட்பு அன்போடு இருந்தாதான் நட்பு. அதுக்காக நம்ம வந்து இதை வந்து இப்படிதான் பண்ணிட்டு தக்க வச்சுக்கலாம் கிடையாது. நம்ம மனசார அவங்க கூட அன்பா பழகணும், அவங்க கூட இணக்கமா இருக்கணும், அவங்க வீட்டு சூழ்நிலை நம்மளும் சேர்ந்துக்கணும். அதே மாதிரி அவங்களும் நம்ம கூட அந்த மாதிரி இருக்கிறாங்கனாக்கா நட்பு கடைசி வரைக்கும் நீடிக்குமா.
1: சூப்பர் சூப்பர்மா. அதாவது உள்ளுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் வச்சுக்காம அன்பா வந்து நம்ம வெளிப்படையா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்க.
2: ஆமா
1: சூப்பர்.
2: ஏன்னு கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமப்பட்டுட்டோ பேசிக்கிட்டோ ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் பத்தி அடுத்தவங்க கிட்ட அடுத்தவங்களை பத்தி இவங்க கிட்ட பேசினா பிரச்சனை ஆகும். எது ஒண்ணா இருந்தாலுமே நமக்குள்ள பேசி முடிச்சுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா. சூப்பர்மா புஷ்பாமா, நன்றி.
2: அடுத்தவங்களை இங்க கேட்க கூடாது.
1: நன்றி நன்றிமா, நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.
2: எங்க நட்போடது.
1: சூப்பர்மா சூப்பர். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப அழகான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நட்பு வந்து தொடரணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. நம்ம நம்மளோட இயல்பாகவே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உண்மையில வந்து நம்ம நம்மளா இருக்கணுங்க. நான் வந்து இப்போ ரம்யானா, ரம்யா ரம்யாவா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா தான் அது அந்த உறவு வந்து தொடரும். இல்லை, நான் உன்னோட இயல்பை மறைச்சிட்டு நான் நானாவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த உறவு வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகாது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே உண்மையா இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. அதை வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அந்த உறவுல நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படையா சொல்லிடணும். இல்ல சண்டை வரும், இல்ல அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க வந்து சொல்லாமே போனீங்க அப்படின்னா ஒரு நாள் தெரிய வரும்போது அது மிகப்பெரிய வழியை வந்து கொடுக்கும். அதனால விட்டு கொடுக்கணும், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். அதே மாதிரி கடன் அன்பை முறிக்க அவங்களுக்கும் சிரமம் இல்லாம இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்பு அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஹாப்பினஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய துன்பத்திலையும் அந்த துன்பத்தை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய உண்மையான நண்பர்களா இருப்பாங்க அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஆக நிறைய இது போல விட்டு கொடுத்தல், ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறது, வார்த்தைகளை சரியா பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்னொரு நேயர் சொன்ன மாதிரி உங்க நண்பர்களை வந்து வீட்டுல அறிமுகப்படுத்துங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க, என்னோட நண்பன் வந்து இப்படிப்பட்டவன் தான் பாருங்க, எவ்வளவு நல்ல நண்பன் தெரியுமா, என் நண்பன் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா அவ அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நட்பு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும், குடும்பத்துல ஒரு நபரா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நட்பு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில வந்து கால் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததா 7 மணிக்கு உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். இப்ப நிறைவு பாடலா பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவேக்கு அரசு கைவிட வேண்டுமென்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்ல்டன் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 7:01 ஆகிட்டு இருக்கு. எஸ், நான் சொன்ன மாதிரி 7 வந்துட்டேங்க. எஸ், ஆர்ஜே ரம்யா சங்கரோட தான் பேசிட்டு இருக்கீங்க. எஸ், ரெயின்போ சேட் பேக்ஸ் சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். எஸ், நீங்க கேட்கக்கூடிய பாடலை போடுறதுக்காக நான் ரொம்ப ரெடியா அவளா காத்துட்டு இருக்கேன். நேர்கள் வந்து என்னென்ன பாடல் கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்காக, அதுல முதல் பாடலாக எனக்கு பிடிச்ச பாட்டு போடலான்னு இருக்கேன். எஸ், எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு பாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில. முதல் பாடலாக பாம்பே திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல், சித்ராவின் குரலில் வைரமுத்து வரிகளில் ARM இசையமைப்பில் சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நேர்களான நீங்க சொல்ற பாட்டை நான் நினைக்கிறேன். முதல் பாடல் பாம்பே திரைப்படத்தில் இருந்து கேட்டு வந்துடலாமா? சூப்பரான ஒரு பாடலும் கூட கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுலர்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மணி 11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல ரெயின்போ சேட் பாக்ஸ் வித் மீ அஜய் ரம்யா சங்கர். எஸ் ரெயின்போ சேட் பட் சாட் வித் பாட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில நீங்க கேட்கக்கூடிய பாடல் போடுறதுக்காக நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ் அந்த வகையில எனக்கு பிடித்த பாடல் வந்து கேட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு, கண்ணாளனே அப்படின்ற பாட்டு. எஸ் நிஜமாவே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும் எல்லா சேனல்ஸ்லயும். அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஹீரோயின் வந்து அந்த பாட்டுல இப்படியும் அப்படியும் போவாங்க, அந்த கண்ணு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அப்படி ஒரு பாடலா இருக்கும். வார்த்தைகள் கூட தேவையில்லைங்க, கண்ணால சொன்னா போதும். அதன் பிறகு நிறைய பாடல்கள் வந்திருக்கலாம், கண்கள் இரண்டு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான்

0: 9.4. மூவி போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்.
0: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

எஸ் இனிய விலை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் அப்துல் காதர் சொல்ல வந்து கேட்டுட்டு வந்தோம். அடுத்த பாடல் வந்து யார் எங்கிருந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டுவோம். எஸ் வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, தேவிகா பலாவரம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பாசமுள்ள பாண்டியரிய திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் இதோ உங்களுக்காக, கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

0: எஸ் 7:27 ஆகிட்டிருக்கு. சூப்பராக வந்து சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த பாட்டு யார் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கச்சேரி மாவட்டம் பர்கூர்லேருந்து பிரமிளா பேசுகிறேன் மேம்.
0: பிரமிளா மேம், சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: செந்தமிழ் படத்துலேருந்து காலையில் கேட்டது கோவில் மணி, அந்த பாட்டு பிடிக்கும்.
0: செந்தமிழ் செந்தமிழ் பாட்டுல இருந்து காலையில் கேட்டது கோவில் மணி. எஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா உடைய வரிகள்ல, வாலியோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். நன்றிமா, நன்றி.
1: தேங்க்யூ.
0: எஸ்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: நேர்கள் சூப்பரான பாடல்கள் வந்து கேட்க நானும் வந்து ஆவலா வந்து அதை தேடி தேடி போட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: மயிலாப்பூர் பட்டாபி சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க என்ன பாட்டு?
1: அச்சமில்லை அச்சமில்லை படம்.
0: ஓகே,
1: பாடல் பாத்தீங்கன்னா அவரம் பூவு
0: இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல வி எஸ் நரசிம்மனுடைய இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 7:37 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு, வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், அச்சமலை அச்சமலை திரைப்படத்திலிருந்து ஆவாரம் பூவு அப்படின்ற பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எஸ் நேர் இருக்காங்க, வணக்கம். ரெயின்போ யார் எங்கிருந்து? கலாமா, எங்கிருந்து பேசுறீங்க? அரக்கோணம் கலாம். ஓகே, என்ன பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க.
1: 16 பாடம்.
0: ஓகே, நன்றி. 16 வயதிலே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியுடைய குரல்ல, கங்கை அமரனின் வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல செந்தூர பூவே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்க எல்லாமே சமதோலு.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
1: நேரம் 7:42 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ், 16 வயது நிலை திரைப்படத்துல இருந்து கலா அவர்கள் கேட்ட சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததா யாரு எங்க இருந்து என்ன பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு உடனே வந்து நானும் அந்த பாடலை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நன்றி சார்.
1: எஸ், சிட்டிசன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் சிக்கி முக்கி அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேட்டிருக்காரு மாதவன் சார். எஸ், இந்த பாடலை யார் பாடிருக்காங்க? சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்தோட வரிகள்ல தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 7:50 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் சூப்பரான பாடல்களை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து எங்கிருந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னே தெரியல. எஸ் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களா இருக்கலாம். எஸ் அந்த மாதிரி பாடல்களை அவங்க சொல்ல நானும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில அடுத்தது யார் எங்கிருந்து சொல்றாங்க, என்ன பாட்டு சொல்றாங்கன்னு பாத்துரும். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் குமார், திங்கோட்டம் அடுத்த கோணிமேட்ல குமார் பேசுறேன் மேடம்.
0: கோணிமேட்ல இருந்து குமார் பேசுறீங்க?
1: ஆமா.
0: என்ன பாட்டு வேணும் சார்?
1: நான் பேச நினைப்பதெல்லாம்.
0: ஓகே, அந்த படத்துல இருந்தா?
1: ஆமா மேடம். ஓகே, ஒரு நல்ல பாடல் போடுங்க மேடம். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே ஓகே, அதுல இருந்து என்ன பாட்டு சார்?
1: நீங்க போடுங்க மேடம்.
0: ஓகே, அந்த படத்துல இருந்து எது போட்டாலும் ஓகே. ஓகே, நன்றி நன்றி சார், நன்றி. எஸ் கோணிமேட்ல இருந்து குமார் அவர்கள் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்து எனக்கு எந்த பாட்டு போட்டாலும் ஓகே தான் மேடம் அப்படின்னு வந்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றாரு. எஸ் அந்த படத்துல இருந்து பூங்குயில் ராகமே அப்படின்ற ஒரு பாடல். எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியோடைய இசையமைப்பில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க, அடுத்த பாடல் யார் எங்கிருந்து சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம்.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 7:56. மாகிட்டு இருக்கு. எஸ், சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தோம்ல. என்ன அழகான வரிகள் பாருங்க. ஓடும் கங்கை நதி இல்லைன்னு கூட ஆகலாம், வானம் நூறாகலாம், ஒரு வானமா இருக்கிறது அது நூறு நூறா கூட ஆகலாம், எல்லாமே பொய்யாகலாம், ஆனா தினம் தினம் உன்னை நினைச்சிட்டு இருக்கிற என்னுடைய அன்பு மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வரிகள் கொண்ட ஒரு அழகான பாடலை வந்து கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் யார் எங்கிருந்து சொல்றாங்கன்னு கேட்டுப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான்
1: போரூர்ல இருந்து
2: பொன்ராஜ் பேசுறேன். காதலர்களுக்கு உகந்த பாட்டு சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இது உங்களுக்காக. நன்றி நன்றி
2: நன்றி
1: எஸ். நிறைவு பாடலாக நிறைவு காலர் சொன்ன அந்த பாட்டை வந்து பிளே பண்ண போற ஜாதி மல்லி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

கேட்டு ரசிங்க, மீண்டும் 8 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். 8 மணிக்கு இன்னொரு ஆர்ஜே வருவாங்க, 9 மணிக்கு கண்டிப்பா வந்து உங்களை சந்திக்க போறேன்.

0: குறுகிய வட்டம் இனி சரி வருமா? உங்கள் கோட்டுக்குள் மழை பெய்யுமா?
1: அணை விட்டு தாவிய வெள்ளம் இது கட்டு காவலை வெல்லும். உங்கள் விதிகளும் சதிகளும் நிரந்தரமா? இது விலங்கிட்ட சுதந்திரமா?

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினாா்.

தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01 ஆகிடுச்சு. எஸ், நான் சொன்ன மாதிரி 9 ஷார்ப்பா வந்துட்டேன். எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர் வந்துட்டேன். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலாக தாண்டவம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடிய ஒரு பாடல். நாமுத்துக்குமாருடைய வரிகள்ல ஜிவி பிரகாஷுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

இவ்வளோ அழகான பாடல் இல்லை? ஒரு பாதி கதவு நீ, மறு பாதி கதவு நான் அப்படின்ற அந்த வரிகள் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு. உள்ளேயும் கூட நிறைய வரிகள் வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமலானதே, இனிமேல் நம் வீட்டில் பூங்காற்று தான் தினம் வீசுமே அப்படின்னு சொல்லி அழகான வரிகள் கொண்ட இந்த பாடலை கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் நாம் கேட்க விருப்பது தெனாலி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டு இதுவும் கூட. கமல்ஹாசன், சித்ரா, சிண்டோன் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: புள்ளினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: நண்பன் திரைப்படத்திலிருந்து ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:21 ஆகிடுச்சு. எஸ், நீங்க இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். எஸ், அடுத்த பாடல் உங்களுக்காக சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காகவே இந்த பாடல். எஸ், சைந்தவியுடைய குரலில் அழகான ஒரு பாடல் என்ஆர் ரகுநாதனுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. அடுத்த பாட்டு உங்களுக்கு என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சூப்பரான ஒரு பாடல் எடுத்து வச்சுட்டு வரேன்.

என் நெத்தி முடி மேலே நீ கோதி விளையாட ஒரு நேரம் காலம் வந்துருச்சு, இன்னும் என்ன ஜாட. அதை எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சுங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் வரிகள் கொண்ட ஒரு அழகான பாடல் சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்த நேரம் 9:26 ஆகிடுச்சு. எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல். எஸ் அது சைந்தவியுடைய குரலில் ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ஜிவி பிரகாஷ்குமாரோடைய குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய இசையமைப்பிலேயே ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுள்ளு.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நேயர்கள் ரவி அன்பான வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூள்.

நேரம் 9:32 ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். எஸ், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது உன்னை கூட என்னை தருவேன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ராஜேஷுடைய குரல்ல நந்தலாலாவுடைய வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேரம் 9:38 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக எம்எல்ஆர் கார்த்திகேயன் பவதாரணி இணைந்து பாடிய பாடல். நா முத்துக்குமார் வரிகளில் கார்த்திகின் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க மக்களே. அடுத்த பாடல் உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்து வைக்கிறேன்.

நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. உயிரே உயிரே, உயிர்தான் நீ என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால். அனலின்றி குளிர் வீசும் இது இந்தன் சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே அப்படின்னு சொல்லி அழகான வரிகளில் இவ்வளோ அழகாக இருக்குது. எஸ், இந்த மாதிரி இன்னொரு அழகான பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எஸ், கும்கி திரைப்படத்திலேருந்து ஐயையோ ஆனந்தமே அப்படின்னு சொல்லி. எஸ், வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டமே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. அதாவது எப்போவுமே வெளிச்சமே இருக்கக்கூடாது, இல்லை இருட்டு வந்தால் தான் வந்து அந்த ஒரு கதகதப்பு கொஞ்சம் அப்படியே இதமாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதனால் இருட்டே வந்து இருக்காது, வெளிச்சமும் வரும், வெளிச்சமே இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் சோகமும் இன்பமும் கலந்து இருந்தால் தான் அந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து எந்த விஷயம் யோசிச்சுட்டு இருந்தாலும், ஐயோ நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு எப்படி போக போகிறோம், ஸ்கூலுக்கு எப்படி போக போகிறோம், காலேஜுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அப்படி இப்படின்னு என்ன விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும், இப்போ நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 நான் போட போகிறேன் இந்த ஐயையோ ஆனந்தமே அப்படின்ற அந்த பாட்டை கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கும்கி திரைப்படத்துலேருந்து இது வந்துட்டுருக்கு உங்களுக்காக. சூப்பரான ஒரு பாடல்.

0: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின்சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 10:21. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் ஆர்ஜே ரம்யா சங்கர். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:25. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து தங்க மகள் எனும் பாடல். பி சுஷீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மகாதேவன். இசையில் டிஎம் சவுந்தரராஜன், குரலில் தியாகராஜன், வரிகளில் அருமையான பாடல் தாழம்பூ திரைப்படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் உங்களுக்காக சாந்தி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை யார் பாடியது? டிஎம் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், குரலில் கண்ணதாசன், வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் பாடல் இதோ உங்களுக்காக.

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

வாலியின் வரிகளில் ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து.

கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா. புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா. அழகே வாடா, அருகே வாடா, அன்பே வாடா.

ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீ திரைப்படத்திலிருந்து. எல்லா ரீஷ்வரி குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியாக 11 மணி ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து ஒருப்புக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போகிறோம். யார் யாரெல்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள்

கேட்க போகிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் என்ன ஆசை மச்சான் படத்துலேருந்து சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சிம்மாடை இறக்கு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. முத்து மணிமாலை அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு, எஜமான் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடி ராக்கு முத்து ராக்கு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்டடைஞ்சிருங்க. இசையலையோட

எஸ் 11:16 ரொம்ப அழகான பாடல். ராக்கமுத்து ராக்கு பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா? எஸ்பிபி மற்றும் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் பாலபாரதி அவங்களுடைய

எஸ் 11 மணி 20 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமேன்னு தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மே மாதம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், அயன்மேல் விழுந்த மழை துளி இத்தனை நாளாக எங்கே இருந்தா அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினச்சிருங்க இசையிலையோட.

எஸ் ரொம்பவே அழகான பாட்டில் என்மேல் விழுந்த மழைத்திலேயே இத்தனை நாளாக எங்கிருந்தாய் அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப அழகான பாடல்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டைவாள் குருவி படத்திலிருந்து தான் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் பாடியிருக்காங்க, மும்மைத்தான் அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ராஜராஜ சோழன் நான் அப்படிங்கிற பாடல்லாம் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையிலையோடு.

எஸ், 11:31 ரொம்ப அழகான பாடல். ராஜராஜ சோழன் நான் எனக்கு ஆளும் காதல் தேசம் நீதான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேஜேஎஸ்எஸ் அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜேஎஸ்எஸ் தான் பாடியிருக்காங்க, சித்ரா கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் தேவாவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. தங்க மகன் இங்கே சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல். தங்க மகன் இங்கே சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் பாஷா பாடலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சித்ராவினுடைய அழகான குரலில் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் தான் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாம்பே படத்திலிருந்து கண்ணால் நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

0: எஸ் 11:43, ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜிதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வச்சுருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் உருவான பாட்டு தான். பூவே உனக்காக படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு தான் பூ பூத்தது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

எஸ் 11:48 ரொம்ப அழகான பாடல், சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கங்கை அமரன் அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. கோவில் காலை படத்திலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடிமானா மதுரையில் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க சிலையோட.

11:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அந்த நிமிஷத்தில் அவவித் பாரதியில் முகநூல் பக்கத்தில் நம்மோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சஹீரா ரசூல், இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பர்வத வர்தினி, இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக ஒழித்த சோறு கொண்டு போகிற புள்ள, அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது. முத்துமணி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றிங்க. புரசவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனி இரவணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன், இனி இரவணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன், வானில் உழவும் நிலவழகு, மனதில் உழவும் பாடல் அழகு, மனசை மயக்கும் ராகம் அழகு, 102.3 தேநிலை இரவில் அழகு, தொகுப்பில் வழங்கும் கீதங்கள் புன்னழகு, இன்றைய நிகழ்ச்சிக்கு அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், ரொம்ப அழகுங்க. ஆர் ரமா, இனி இரவணக்கம் வாழ்த்துக்கள் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சொறு கொண்டு போகிறபுள்ள முத்துமணி, அப்புறம் ராக்கு முத்துராக்கு பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர் செல்வம், ரொம்ப நன்றிங்க. பன்னீர் செல்வம் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம், தொடர்ந்து தேனி ஹரி ராம், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் பாடலே அருமை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ராமகிருஷ்ண கோவிந்த ராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்ல இருந்து ராமகிருஷ்ணன், தொடர்ந்து ஏழு கிணறு அப்தாஹீர், ஒரு பெரிய பூங்கு அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டுல இருந்து, இனி இரவு வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமே இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்பவே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பர்வதவர்தன் எஜமான் படத்திலிருந்து ஒழித்த பாடல், ராக்குமுத்து ராக்கு பாடல்கள், அமராவதியிலிருந்து ஒழித்த அந்த தாஜ்மஹால் தேவையில்லை அப்படிங்கிற பாட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெட்டை கவால் குருவி படத்திலிருந்து ஒழித்த ராஜராஜ சோழன் நான் பாடல் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றிங்க. தொடர்ந்து 11:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான், பழனி பாரதி அவங்களுடைய அழகானவர்களில், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. அவள் ஒருவாளா படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலன்ன கண்ணாமூச்சி ஆட்டமா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கேன். கேட்டணிஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே.

இடமோ சுகமானது இந்த இடமோ.

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமும் இதமானது.

0: மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. மாடியிலே காலெடுத்து மடியிலே விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியிலே தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்ப பாட போற நாட்டு பாட்டை கேட்டு கடி. பாட்ட படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும்

துகஜம் துக தரு கிட்டஜம் தரு கிட்டஜம் துக தரு கிட்டத்தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதக்கு

0: யான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 2:3 நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை தெய்வீக பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக வானின் தேவி எனும் பாடலை கேட்கலாம். SPB மற்றும் S. ஜானகி அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக அம்மன் புகழை காண எனும் பாடலை கேட்கலாம். இளையராஜா அவர்கள் குரலில்.

நேரம் 4:10 வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் வண்ணை ஈ பெருமாள், நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தமிழ்.

0: பங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ணை இ பெருமாள் நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தவிழ்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

நேரம் 5 மணி. பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். சூளமங்கலம் சகோதரிகள் குரலில்